அவர்கள் இந்த வேளையிலே டொரண்டோ பகுதியில், குறிப்பாக எட்டோபிக்கோ குயின்ஸ்வேயில் உள்ள ஒரு குடியிருப்பு தொடர்பான விற்பனை தொடர்பான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. 2022 உச்சத்தில் இருந்த டொரண்டோ வீட்டு விலைகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்து வருவதை காட்டுகின்ற ஒரு செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. கடந்த வாரம் 11.95 தி குயின்ஸ்வேயில் உள்ள ஒரு குடியிருப்பு 290,000 விற்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீட்டு தொகுதி உரிமையாளர் இந்த ஆண்டு பிப்ரவரியில் இந்த வீட்டுக்கு 400,000 கீழ் பட்டியலிட்டார் என்றும், பின்னர் அவர்கள் விலையை 6 குறைத்து இறுதியில் தொகையை நிர்ணயித்தார்கள் என்றும், இது 168,000 இழப்பை அவருக்கு காட்டுகின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. அந்த கொண்டோ வீடு 290,000 ரூபாவுக்கு கனேடியன் டாலர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது. இது வீட்டு விலைகளின் மிகப்பெரிய வீழ்ச்சியை எடுத்து காட்டுகின்றது. இந்த விற்பனை விலை 290,000 கனேடியன் டாலர்கள். இதனால் இவர் இழப்பு 168,000 கனேடியன் டாலர்களாக இருக்கின்றது. இதன் உச்ச விலை 2022 4,00,000 கனேடியன் டாலர்களாக இருந்தது என்றும் சொல்லப்படுகின்றது. என்ற வகையில் இப்போது இது இந்த விற்பனை விலையை கொண்டு தற்போது வீட்டு விலைகள் மிக வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதை இந்த குறிகாட்டி அல்லது இந்த உதாரணம் எடுத்து காட்டுவதாக சொல்லப்படுகின்றது. இது டொரண்டோ பெரும்பாகத்தில் இரவு பொழுதில், இன்றைய நாளில் இரவு பொழுதில் கடும் மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் விடப்பட்டிருப்பதை நாங்கள் ஏற்கனவே தந்தோம். மிக கடும் இடிமின்னல் புயலுடன் கூடிய மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போது மொன்றியல் போன்ற நகரங்களில் இவ்வாறான மழைப்பொழிவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரவு பொழுதில் டொரண்டோ நகரத்தில் இவ்வாறான கடும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. நேரம் சரியாக 8:05. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் வளமை போல் இன்று நேர்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு எங்களது வினாக்கள் மற்றும் உங்களது விடைகள் என்பவற்றுடன் இணைந்திருக்கலாம்.

நேர்கள், இன்றைய நாளிலே அமெரிக்கா கனடா ஆகிய நாடுகளுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய உறவு பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா கனடா ஆகிய நாடுகளுக்கு இடையில் பல்வேறு விதமான அரசியல் முரண்பாடுகள், பொருளாதார முரண்பாடுகள், வரி தொடர்பான இழுபறிகள், இன்னும் 51வது மாநிலம் போன்ற பல பேச்சுக்கள், கசப்பான பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்தாலும் இப்போது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் ஒரு உறவு பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது இரண்டாவது நுழைவாயில், அமெரிக்காவுக்கான இரண்டாவது நுழைவாயில் என்று பேசப்படுகின்றது. என்ற வகையில் இப்பொழுது இந்த நுழைவாயில் திறக்கப்பட்டது பல சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பாக மாறியிருக்கின்றது. கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தமாக, குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையான வர்த்தக சூழல் காரணமாக கனடா தரப்பு மட்டும் இந்த விழாவில் பங்கேற்றிருந்தாலும், முழுமையான கனடா அரசின் நிதியில் கட்டப்பட்ட இந்த பாலத்தின் சுங்க வருவாயில் அமெரிக்காவுக்கும் பங்கு வழங்குவது தொடர்பான ஒரு ஒப்பந்தமும் எட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு பிறகு இன்றைய நாளில் ஜூலை 27 அன்று இந்த பாலம் பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு உறவு பாலமாக இருந்தால் அனைத்துலக பாலம் என்று இது சொல்லப்படுகின்றது, சர்வதேச பாலம் என்று சொல்லப்படுகின்றது. கார்னிகோ அனைத்துலக பாலம் என்று இதனை பெயரிட்டிருக்கின்றார்கள்.

கார்டிஹாவ் இன்டர்நேஷனல் பிரிட்ஜ் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த உறவு பாலம் கார்டிஹாவ் இன்டர்நேஷனல் பிரிட்ஜ், இதனுடன் தொடர்பு படாத நகரம் இது. நாங்கள் மூன்று நகரங்களை தருவோம். இந்த பிரிட்ஜுடன் தொடர்பு அல்லது பிரிட்ஜை இணைக்கின்ற நகரத்துடன் தொடர்பு படாத ஒரு நகரம் இந்த மூன்று விடைகளில் ஒன்றாக இருக்கும். அதனுடன் தொடர்புபடாத நகரம் எது என்பதுதான் கேள்வி. மிக முக்கியமாக தொடர்புபடுகின்ற இரண்டு நகரங்கள் இருக்கின்றன. ஒரு நகரம் இதனுடன் சம்பந்தப்படாதது. எப்படி சொல்லலாம் என்றால், இப்படி சொல்வோம், கார்டிஹோவ் அனைத்துலக பாலத்தை இணைக்கின்ற இரண்டு நகரங்கள் அமெரிக்க மற்றும் கனடிய நகரங்கள், அந்த ரெண்டும் இந்த விடை தொகுதியில் இடம்பெற்றிருக்கும். ஒரு விடை அதில் தவறானது, அந்த விடை எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது வின்சர் நகரம், முதலாவது விடை வின்சர் நகரம். இரண்டாவது நியூ ஜெர்சி நகரம், நியூ ஜெர்சி நகரம். மூன்றாவது டெட்ராய்ட் நகரம். நேர்களே, இந்த மூன்று நகரங்களில் எந்த நகரம் இந்த கார்டிஹாவ் அனைத்துலக பாலம் இதனுடன் தொடர்பு படாத நகரம்? கேள்வி புரியும் நினைக்கின்றேன். சில வேளைகளில் நான்கு விடைகள் தந்து சிறு வயதில் பள்ளிக்கூடங்களில் கேள்வி விடை எழுதியிருப்பீர்கள். இதில் பொருத்தமற்ற விடை எது என்று, அப்படி பொருத்தமற்றது இது. இந்த வின்சர், டெட்ராய்ட், நியூ ஜெர்சி, இந்த மூன்று நகரங்களில் கார்டிஹாவ் அனைத்துலக பாலத்துடன் தொடர்பு படாத அல்லது பொருத்தமற்ற விடை எது? கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். கண்டுபிடித்தலையுங்கள். 416-6444-2222 விடைகளுடன் அழையுங்கள். தயவுசெய்து விடையுடன் அழைத்து கொள்ளுங்கள். சாதாரணமாக காத்திருக்கும் நேர்கள் இணைத்து கொள்ள வேண்டாம், ஏனைய நேர்களுக்கு இடம் விட வேண்டும். ஆகவே உங்களது விடைகளுடன் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-2222. நேர்களை, ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற, பிரசித்தி பெற்ற பாலம் ஒன்று இன்று திறக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்க மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு இடையே. இது சாதாரண விடயமல்ல, ஒரு மிகப்பெரிய முரண்பாடு, மிகப்பெரிய வர்த்தக போட்டி, வரி விதிப்பு, 51வது மாநிலம் என்றெல்லாம் பல பேச்சுக்களுக்கு மத்தியில் ஒரு பாரிய ஒரு எதிர்ப்பு, பகை இவற்றுக்கு மத்தியில் ஒரு உறவு பாலமாக இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று அது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது கனடாவின் பங்கேற்பின் மூலம். அமெரிக்க பிரதிநிதிகள் யாரும் பங்கு கொள்ளவில்லை. இப்படி பல செய்திகளுக்கு மத்தியில் இந்த கார்டிஹாவ் அனைத்துலக பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே இந்த பாலத்துடன் தொடர்பு படாத ஒரு நகரம் இருக்கின்றது. இந்த பாலம் இணைக்கின்ற இரண்டு நகரங்கள் இருக்கின்றன. அந்த இரண்டு நகரங்கள் எது என்று கேட்பதற்கு பதிலாக இப்படி கேட்கின்றேன். அந்த பாலத்தை இணைக்கின்ற இரண்டு நகரங்கள் இந்த விடையில் இருக்கின்றது. அந்த இணைக்கின்ற நகரங்களுக்குள் அடங்காத நகரம் இது. ஒன்று வின்சர், இரண்டாவது நியூ ஜெர்சி, மூன்றாவது டெட்ராய்ட். அதை நீங்கள் பார்க்கலாம் உங்களது விடைகளுடன். நேரம் இப்பொழுது 8:30. மணிக்கும் 8:10 நேர்களே, மன்னித்துக் கொள்ளுங்கள். நேரம் சரியாக 8:11 ஆகின்றது. உங்களது விடைகளை நீங்கள் அழைத்து சொல்ல வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் ஒருமுறை தந்து விடுகின்றோம். 416-6444-2222.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஆமாம் நேயர்களே, நீண்ட இழுபறிகளுக்கு பின்னர் மெல்ல திறந்திருக்கின்றது இப்போது கதவு. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து ரவிசங்கர் ஒரு பாடல் விரும்பி கேட்டார். நட வைரவி ராகத்தில் நடந்தும் செல்லலாம், காரிலும் செல்லலாம், பஸ்ஸிலும் செல்லலாம், ஏன் லோரியிலும் செல்லலாம், வானத்தில் பறக்க முடியாது, அப்படி ஒரு பாடல்தான் திறக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது மெல்ல திறக்கப்பட்டிருக்கின்ற அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கின்றது. கட்டுமா எஸ் ஜானகி அம்மா குரலின்

0: வாழ்க்கையில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.

0: இன்றைய தினம் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு பாதை மேம்பாலம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு இடையில் இந்த பாலம் இன்று ஜூலை மாதம் 27ஆம் தேதி கனடா தனது முழு பங்களிப்புடன் அந்த பாலத்தை திறந்திருக்கின்றது. இந்த பாலத்துடன் நெருங்கிய தொடர்புடைய இரண்டு நகரங்கள், குறிப்பாக இந்த பாலத்தை இணைக்கின்ற இரண்டு நகரங்கள் இருக்கின்றன. இந்த இரண்டு நகரங்கள் மூன்று நகரங்களின் பெயரை தருவோம். இதில் பொருத்தமற்றது எது? அந்த பாலத்தை இணைக்கின்ற இரண்டு நகரங்களை விட இன்னொரு நகரத்தையும் கூட தருவோம். அது பொருத்தமற்ற நகரத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். மூன்று விடைகளை தருகின்றோம். ஒன்று வின்சர், இரண்டாவது நியூ ஜெர்சி, மூன்றாவது டெட்ராய்ட். இப்பொழுது விடைகளுடன் இருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேசுங்கள்.
1: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள்.
1: இது வந்து நியூ ஜெர்சி தான் பொருத்தமில்லாதது. கனடியன் ஐஸ் கோக்கி பிள்ளை ஞாபகமா அந்த பெயர் வச்சிருக்கீங்க. நன்றி.
0: நன்றி. நன்றி வெண்பா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. அடுத்து நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல நலம். கோதாசையா, நீங்கள் எங்க காண இல்லை பாடல் கேட்க?
2: வீட்டுல ஒரே விஜயத்தை வேற பிள்ளைக்கு மாலை இதுக்குள்ள பங்கு வதையில, அதோட உங்கள்ட்ட பாட்டு கேட்கறதுக்குத்தான நிறைய பேர் இருக்கணும். பதில் சொல்லுக்கு வந்தாலே நாங்கள் இருக்கிறோம் அர்த்தம்
0: தான்.
2: ரெண்டாவது மனசியாரத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கோம்.
0: நல்ல
2: பாடல்கள் இந்த கேளை கிங்காலம் பெறும் பூவுளி வாசலிலே எல்லா பாடும் கேட்டுறோம். நல்ல.
0: நன்றி. நன்றி.
2: இது வந்து நியூ ஜெர்சி. நான் இதை நோட் பண்ணி வச்சேன். நீங்க இந்த கேள்வியிலே எப்படியும் வர
0: வேண்டாம். கேட்கணும் கேள்வி. வரலாற்று சம்பவம் கட்டாயம் பதிய
2: வச்சிருக்காங்க.
0: அமெரிக்கா வரையில் இன்றைக்கு. வணக்கம். ரமேஷ் வருங்க.
3: இந்த தொங்கலுக்கு அந்த தொங்கலுக்கு முடிச்சு போட்டு விட்டீங்களே. இது வந்து நியூ ஜெர்சி தான். அது இந்த பக்கம் இருக்கு, அது அந்த ஈஸ்ட் வெஸ்ட் இதுல. ஸோ வின்சர் அண்ட் இதுதான் டெட்ராய்ட் தான் கரெக்ட். நியூ ஜெர்சி தான் சம்மந்தம் இல்லாது.
0: ரமேஷ் முருகா நடக்கலாம். அதனால நடக்கிறதுக்கு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி திறந்து விடுவோம். நடந்து
3: நடந்து போலாம். டப்புன்னு ட்ரம்ப பிடிச்சிக்கிட்டா என்ன பண்றது?
0: வரி கேட்டா என்ன என்ன வரிகட்டு ரமேஷ் என்றால் எங்க போறது? ரமேஷ்
3: எங்க போறது?
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
4: வணக்கம்.
0: மதன் சொல்லுங்கள். நன்றி மதன். நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: தேவமார் சொல்லுங்க.
5: இது வின்சரக்கும் டிட்ரோயிட்டுக்கும் இடையில தான் அந்த பாலமே வருது. நியூ ஜெர்சி தான் இதுக்கு சம்பந்தம் இல்லாத.
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சி நடத்தினர் வணக்கம். வன்குவர் பவான், நியூ ஜெர்சி தான் தொடர் பெற்றது. என்ன? நன்றி. நன்றி. ஆமாம், அது நியூ ஜெர்சி என்பது மிகச்சரியான விட. உண்மையில் அந்த பாலம் மிக ஒரு வரலாற்று பிரசித்தி பெற்ற பாலம் இப்போது திறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாலம் கோடிகாவ் என்று அழைக்கப்படுகின்றது. கோடிகாவ் என்ற பெயர் வந்த காரணத்தை அடுத்த வினாவாக நான் கொண்டு வர இருந்தேன். அதற்குள் வெண்பா திறந்து விட்டுட்டார் விஷயத்தை. இதுதான் அந்த குட்டி இருத்தோணம் என்று சொல்கிறது. அந்த கோடி கவன் என்ற பெயர் ஏன் கொண்டு வந்தார்கள் என்றால், அது ஒரு ஐஸ் ஹாக்கி பிளேயரின், கனேடியன் ஐஸ் ஹாக்கி பிளேயரின் பெயரில் தான் அந்த பாலம் திறக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களது குடும்பத்தினர் தான் இந்த பாலத்தின் ஊடாக முதல் தடவையாக அந்த பாலத்தை கடந்திருக்கின்றார்கள். கோடிகாவ் 1928 மார்ச் 31ஆம் தேதி பிறந்து 2016 ஜூன் 10ஆம் தேதி இறந்தவர். அவரின் நினைவாக இந்த பாலம் திறக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த வரலாற்றில், அமெரிக்க மற்றும் கனடிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு சாதனையாக சொல்லப்படுகின்றது. சாதனை மட்டுமல்ல, அம்பாசிடர் பிரிட்ஜ் 1929ஆம் ஆண்டு அமெரிக்க மற்றும் கனடிய நாடுகளுக்கிடையில் போக்குவரத்துக்காக திறந்துவிடப்பட்டது. சர்வதேச போக்குவரத்துக்காக டெட்ராய்ட் நதி மேலே அமைக்கப்பட்ட ஒரு பிரிட்ஜாக இது இருந்தது. அதே போல் 1930ஆம் ஆண்டு டெட்ராய்ட் மற்றும் வின்சர் ஆகிய இரண்டு நகரங்களை இணைக்கின்ற வகையில் இன்டர்நேஷனல் டனல், வட அமெரிக்காவின் இன்டர்நேஷனல் டனல் உருவாக்கப்பட்டது. இப்போது 2026ஆம் ஆண்டு இன்றைய நாளிலே இந்த புதிய பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய பாலம் பல்வேறு விதமான சிறப்புகளை கொண்டு காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த பாலம் தொடர்பான பல்வேறு விதமான சர்ச்சைகள் குழப்பங்கள் என்பன காணப்பட்டாலும் இந்த பாலம் எதிர்காலத்தில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான போக்குவரத்துக்கு மிகப்பெரிய ஒரு வலுவாக அல்லது போக்குவரத்தை துரிதப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை அமையும் என்று நம்பப்படுகின்றது. என்ற வகையில்தான் இந்த பால திறப்பு விழாவில் பல இழுபறிகள் முட்டுக்கட்டைகள் இருந்த போதிலும் கனடா இந்த பாலத்தை திறக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அடிப்படையில் இப்போது பாலம் திறந்து விடப்பட்டிருக்கின்றது. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் போக்குவரத்து வாகனங்கள் மற்றும் நடைபாதை பயில்பவர்கள் போன்றோரும் நடந்து இதன் மூலம் செல்லலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே விரும்பினால் நீங்களும் இந்த கோடிகாவ் மேம்பாலத்தின் ஊடாக உங்கள் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிக விரைவில் கிட்டும் என்று நம்பலாம். நேரம் 8:25. நேர்கள் CMR தமிழ்ச்சியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 5221775.
6: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.

நேர்களை இன்று பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற பாடகி, பின்னணி பாடகி சின்னக்குயில் சித்ரா, மூன்று தமிழ் திரைப்பட பாடல்களுக்கு அவருக்கு தேசிய விருது கிடைத்தது. மூன்று தமிழ் திரைப்பட பாடல்களுக்கு தேசிய விருது கிடைத்தது. அந்த தேசிய விருது கிடைத்த பாடல்கள் மூன்றில் எந்த பாடலில் முதல் தமிழ் திரைப்பட பாடலுக்கு அவர் பரிசு வாங்கினார். மொத்தமாக 6 தேசிய விருதுகள் கிடைத்தன பாடல்களுக்கு, பல்வேறு மொழிகள் சார்ந்த படங்களுக்கு. தமிழ் திரைப்பட பாடல்களில் 3 பாடல்கள் முக்கியமானவை. அந்த 3 பாடல்களில் எந்த பாடலுக்கு முதல் பரிசு பெற்றார்? முதலாவது பாடல் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, இதற்கு தேசிய விருது கிடைத்தது. இரண்டாவது மானாமதுரை மாமரக் கிளையிலே என்ற பாடல். மூன்றாவது பாடர் ஏன் படிப்பறையே, இதில் எது சின்னக்குயில் சித்ராவுக்கு முதல் தேசிய விருதை வாங்கி கொடுத்தது. மீண்டும் ஒருமுறை, 3 தமிழ் திரைப்பட பாடல்களுக்கு சித்ராவுக்கு தேசிய விருது கிடைத்தது. 1 ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் பொற்களமே என்ற பாடல். 2 மானாமதுரை மாமரக் கிளையிலே மின்சார கனவு திரைப்படத்தில். 3 சிந்து பைரவி திரைப்படத்தில் பாடர் ஏன் படிப்பறையே. 1 ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே. 2 மின்சார கனவு திரைப்படத்தில் மானாமதுரை மாமரக் கிளையிலே. 3 சிந்து பைரவி திரைப்படத்தில் பாடர் ஏன் படிப்பறையே. எந்த பாடல் முதல் தேசிய விருதை பெற்றுக் கொடுத்தது என்பதுதான் கேள்வி. அலையுங்கள் 416-644-6222. ஒளித்தோய்ந்த ரவிசங்கர் விருப்ப பாடலை தொடர்ந்து இது சாராவின் விருப்பம்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: நேர்கள் நீல்பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நாங்கள் ஒரு கேள்வியுடன் இணைந்திருந்தோம். சின்ன குயில் சித்ராவுக்கு மிகப்பெரிய தேசிய விருதுகளை பெற்றிருந்த பாடல்கள் மூன்று, தமிழ் பாடல்கள் மூன்று இருக்கின்றன. அந்த மூன்று பாடல்களுள் எந்த பாடலுக்கு முதல் விருது அவர் பெற்றார்? கேள்வி கொஞ்சம் இலகுவாக இருந்தாலும் ஒரு தகவலுக்காக இந்த கேள்வியை கேட்கின்றோம். ஓட்டோகிராஃப் திரைப்படத்தில் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. இரண்டாவது, மின்சார கனவு திரைப்படத்தில் மானா மதுரை மாமரக்கிளையிலே பச்சைக்கிளி ஒன்று சொன்னது சொன்னது செய்தி என்ன என்ற அந்த பாடல். சிந்து பைரவி திரைப்படத்தில் பாடறியேன் படிப்பறியே, எந்த பாடலுக்கு அவருக்கு முதல் தமிழ் பாடலுக்கு முதல் விருது கிடைத்தது என்பது தான் எங்களது வினா. இப்பொழுது காத்திருக்க நேர்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ரமேஷ்.
0: ரமேஷ் சொல்லுங்கள்.
1: இது வந்து சிந்து பைரவி படம் பாடறியேன் படிப்பறியே தான். அந்த பாடலும் ஒரு போராட்டத்தில் தான் பின்னால கடைசி தேசிய விருதும் ஒவ்வொரு பூக்களும் பேசுகிற அந்த பாடலும் ஒரு போராட்டம் தான்.
0: பாடல் ஒரு போராட்டம் பாடல்லாம் இல்லாமல்
1: ரெண்டுமே முதலும் கடைசி இது வரைக்கும் தமிழ் தான். நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: ஸ்ரீராம். முதலாவது கிடைத்திருந்தால் பாடறியின் படிப்பறியன் தான். ஆனா எனக்கு இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த ஒவ்வொரு பூக்களும் அந்த பாடல் வந்து கிட்டத்தட்ட 22-23 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தேசிய விருது தமிழில் கிடைக்கவில்லையா, இல்லாட்டி எதிலும் கிடைக்கவில்லையா?
0: என்ன அப்படி சொல்றீங்க
2: கேக்குறேன்? என்னென்றால் 20 வருஷமா தேசிய விருது கிடைக்கலையா என்ற ஒரு அந்த கேள்விதான் எனக்கு. எனக்கு சில நேரம் தெரியாம இருக்கலாம். தகவலுக்காக காத்திருக்கேன்.
0: இல்ல தமிழ் பாடலுக்கு கிடைக்கலன்னு சொல்றீங்களோ?
2: இல்ல இல்ல, அந்த இப்ப இன்னொரு நேயர் வந்து சொன்னார், இறுதியாகவும் கிடைத்தது தமிழ் சொன்னார். ஆனா அந்த பாடல்கள் வந்து இப்ப 20 வருடங்களுக்கு மேல ஆகிவிட்டது. ஆனா அதுக்கு பிறகு எந்த ஒரு தேசிய விருதும் கிடைக்கலையான்றதான் என்னுடைய.
0: இல்ல அந்த விளக்கம் நான் தார் தார். நன்றி நன்றி, அந்த கேள்விக்கு நன்றி. அது ஆட்டோகிராஃப் திரைப்படம் 2004 வெளிவந்தது. நன்றி ஸ்ரீராம் தகவல். வர நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வாசன் கோதாஸ்.
0: கோதாஸ் சொல்லுங்கள்.
3: இது வந்து சிந்து பைரவி தானே பழைய படம், முதல் வந்த படம். அதோட நீங்கள் கழுவி வரதன் பாட்டு கேட்க நீங்களே அழுத்தி சொல்லிவிட்டீர்கள்
0: சொன்னானே. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் வன்பா.
0: சொல்லுங்கள் வன்பா.
4: இதுதான் 86 பண்ணா 10 வருஷம் ஆச்சு முதல் கிடைச்ச வேறு பாடலையும் படிப்பறியேன்.
0: சரி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் மாசன், நான் மதன் அழைக்கின்றேன்.
0: மதன் சொல்லுங்கள்.
5: ஆமாம், சிந்து பைரவி தான் பாசன்.
0: நன்றி மதன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
6: சிந்து பைரவி தான் முதல் முதல் கிடைச்சு
0: பாட்டு. நான் பாட்டு படம் கேட்கல, பாட்டு தான் கேட்கிறேன். சரி
6: எல்லாம் பாடறியன் படிப்பாரு.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம், நான் செல்வி கழிக்கிறேன்.
0: நலம் செல்வி. நன்றி. நீங்கள் எப்படி?
7: பிள்ளைகளை
0: நன்றி. நேரம் 8:41. அது பாடறியேன் படிப்பறியேன். சிந்து பைரவி திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல்தான் சின்ன குயில் சித்ரா முதல் முதலில் தேசிய விருது பெற்ற பாடல். அந்த பாடலுக்கு தேசிய விருது ஏன் கிடைத்தது என்று அந்த பாடலை கேட்க வேண்டும். கேட்கின்ற போது புரியும்.
8: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்

ஆமாம் நீர்கள், இந்த வேளையில் அந்த தேசிய விருது தொடர்பான வினாக்கள் பலவற்றை நீர்கள் தந்து கேட்டிருந்தீர்கள். அது தொடர்பான சில தகவல்களை தந்து கொண்டு அடுத்த வினாவுடன் இணைந்திருப்போம். தமிழ் திரைப்பட வரலாற்றிலே தேசிய விருது பெற்ற பல பாடல்கள் இருக்கின்றன. குறிப்பாக பாடலாசிரியர்கள், சிறந்த ஆண் பாடகர்கள், சிறந்த பெண் பின்னணி பாடகர்கள் என்று பலவருக்கும் இந்த தேசிய விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஒட்டுமொத்தமாக தருவதன் மூலம் நேர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நம்புகின்றோம். 1968 தேவன் வந்தான் குழந்தைக்காக திரைப்படத்தில் கண்ணதாசனுக்கு சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது கிடைத்தது 68. மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு அதே ஆண்டு 68 சிறந்த பெண் பாடகி பி. சுசீலா அம்மாவுக்கு உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் நாளை இந்த வேளை பார்த்து என்ற அந்த பாடலுக்காக சிறந்த பாடகிக்கான தேசிய விருது கிடைத்தது. அதேபோல் கே பி சுந்தர அம்பாளுக்கு துணைவன் திரைப்படத்துக்காக 69 தேசிய விருது கிடைத்தது. 71 சவாலை சமாளி திரைப்படத்தில் பி. சுசீலா சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு என்ற பாடலுக்காக தேசிய விருதை பெற்றார். அதேபோல் 75 அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் வாணி ஜெயராம் 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் என்றது பாடலுக்காக தேசிய விருது பெற்றார். 77 16 வயதிலே எஸ் ஜானகி அம்மாவுக்கு செந்தூர பூவே திரைப்படத்துக்காக ஒரு பாடலுக்காக தேசிய விருது கிடைத்தது. அதேபோல் 85 பாடறியேன் படுப்பறியேன் சிந்து பைரவி கே சித்ராவுக்கு அந்த தேசிய விருது கிடைத்தது. 92 இஞ்சி இடுப்பழகி பாடலுக்காக எஸ் ஜானகி அம்மாவுக்கு தேவர் மகன் திரைப்படத்தில் தேசிய விருது கிடைத்தது, நேர்கள் அறிவீர்கள். அதேபோல் 94 கருத்தம்மா திரைப்படத்துக்காக சுவர்ணலதாவுக்கு போராளி பொண்ணுத்தாயி திரைப்பட பாடலுக்காக தேசிய விருது கிடைத்தது. 96 மின்சார கனவு கே எஸ் சித்ரா மானாமதுரை மாமர கிளையிலே பாடலுக்காக அவருக்கு அந்த தேசிய விருது கிடைத்தது. 2000 பாரதி திரைப்படத்தில் பவதாரணி மற்றும் இளையராஜாவுக்கு மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்காக தேசிய விருது கிடைத்தது. அதேபோல் அழகி திரைப்படத்தில் சாதனா சர்க்கம் பாட்டு சொல்லி என்ற பாடலுக்காக அவருக்கு ஒரு தேசிய விருது கிடைத்தது. 2004 ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் கே எஸ் சித்ராவுக்கு ஒவ்வொரு பூக்களுமே பாடலுக்காக தேசிய விருது கிடைத்தது. இதைவிட பின்னணி பாடகர்களுக்கான தேசிய விருது காதலன் திரைப்படத்தில் என்னவளே பி. உன்னிகிருஷ்ணனுக்காகவும், 94 பவித்ரா திரைப்படத்திற்கு உன்னிகிருஷ்ணனுக்கு உயிரும் நீயே பாடலுக்காகவும், 96 மின்சார கனவு திரைப்படத்தில் எஸ்பிபிக்கு தங்கத்தாமரை மகளே பாடலுக்காகவும், அதேபோல் 2000 கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் என்ன சொல்லப் போகிறாய் சங்கர் மகாதேவனுக்கு தேசிய விருது கிடைத்தது. பாடல் ஆசிரியர்களை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல கண்ணதாசன் குழந்தைக்காக, அதேபோல் முதல் மரியாதை திரைப்படத்தில் வைரமுத்துவுக்கு பூங்காற்று திரும்புமா பாடலுக்காகவும், ரோஜா திரைப்படத்தில் சின்ன சின்ன ஆசை 92 வைரமுத்து சிறந்த பாடல் ஆசிரியருக்காகவும், 94 கருத்தம்மா திரைப்படத்திற்கு வைரமுத்து எழுதிய போராளி பொண்ணுத்தாயி திரைப்படத்துக்காகவும், 94 பவித்ரா திரைப்படத்தில் வைரமுத்து உயிரும் நீயே பாடலுக்காகவும், 99 சங்கமன் திரைப்படத்தில் வைரமுத்து எழுதிய முதல் முறை கிள்ளி பார்த்தேன் பாடலுக்காக அவருக்கு சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதும், கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் வைரமுத்து எழுதிய வெள்ளைப்பூக்கள் உலகம் எங்கும் 2002 தேசிய விருதும், ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் பா. விஜய் எழுதிய ஒவ்வொரு பூக்களுமே பாடலுக்காக அவருக்கு சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதும், அதேபோல் வைரமுத்து தென்மேற்கு பருவக்காட்டு திரைப்படத்தில் கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே பாடலுக்காக வைரமுத்துவுக்கு 2010 தேசிய விருதும் கிடைத்தார். தமிழ் திரைப்பட பாடல்களுக்கு தேசிய விருது கிடைத்த இறுதி ஆண்டு 2010 சிறந்த பாடல் ஆசிரியருக்கான விருதை வைரமுத்து பெற்றுக்கொண்டார் தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படத்துக்காக. பாடல் பாடகிகளை பொறுத்தவரை 2004 ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடலுக்காக சின்ன கோயில் சித்ரா பெற்ற பாடல்தான் தேசிய விருது, இறுதி தேசிய விருதாக இதுவரை அமைந்திருக்கின்றது. இதைவிட இந்த தேசிய விருதை பல தடவைகள் பெற்ற பாடகிகளில் கே எஸ் சித்ரா 3 தடவை தமிழ் திரைப்படத்துக்கு மிகச்சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை பெற்றிருக்கின்றார். அதேபோல் எஸ் ஜானகி அம்மா 2 தடவைகள் மிகச்சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை பெற்றிருக்கின்றார். தமிழ் திரைப்பட பாடல்களில் செந்தூர பூவே இஞ்சி இடுப்பழகி போன்ற தமிழ் பாடல்களுக்காக, அதேபோல் சுசீலா அம்மா 2 தடவைகள் தேசிய விருதை பெற்றிருக்கின்றார். இவர்களை விட சாதனா சர்க்கம், பவதாரணி, சுவர்ணலதா,
வாணி ஜெயராம், கே பி சுந்தரம்பா ஆகியோரும் ஒவ்வொரு தடவைகள் தேசிய விருதை பெற்றிருக்கின்றார்கள். இதுதான் இந்த உங்களது கேள்விகளுக்கு விடை. இதிலிருந்து நீங்கள் ஊகித்தறியலாம், தமிழ் திரைப்படங்கள் கண்டுகொள்ளப்படவில்லையா என்ற ஆரங்கம் உங்களுக்கு இருக்கின்றது, புரிகிறது. பொதுவாகவே தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்கள் கண்டுகொள்ளப்படுகின்றார்கள். 2024 வெளிவந்த திரைப்படத்துக்கு இப்போது ஜி வி பிரகாஷ்குமார் ஒரு தேசிய விருது பெற்றிருக்கின்றார். 2024 வெளிவந்த சிறந்த இசையமைப்பதற்கான பின்னணி இசையமைப்பாளருக்கான விருது அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த செய்தியும் 72வது தேசிய விருது தற்போது வெளிவந்த தேசிய விருது பட்டியலில் பல தமிழ் திரைப்படங்கள் விருதுகளை பெற்றிருக்கின்றன. அதில் ஜி வி பிரகாஷ்குமார் சிறந்த பின்னணி இசையமைப்பாளர் என்பதற்கான விருதை பெற்றிருந்த செய்தியை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு எங்களது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மூலம் வழங்கியிருந்தோம். என்ற வகையில் கண்டுகொள்ளப்படுவதில்லை என்று நாங்கள் நினைக்க கருதக்கூடாது. பல போட்டி, இப்போது பல்முனை போட்டிகள், தேசிய விருது என்பது இந்தியாவின் 28 மாநிலங்களில் வெளிவருகின்ற திரைப்படங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்டு வழங்கப்படுவது. அவ்வாறு வழங்கப்படுகின்ற போது மிக கடும் போட்டி நிலவும். உண்மையில் தற்போது இந்த இசைத்துறை மிகப்பெரு வளர்ச்சி கண்டிருக்கின்றது. அவர்களுக்கிடையில் போட்டி போட்டு இந்த தேசிய விருதுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் நாங்கள் சொல்லுகின்ற இந்த பாடகர் பாடகிகள் எல்லாம் இப்போது தனியே ஒரு மொழியில் பாடுவதில்லை, பல மொழிகளில் பாடுகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு தனியே தமிழ் மொழியில் தான் தேசிய விருது கிடைக்க வேண்டும் என்பதில்லை. வேறு மொழிகளிலும் இதே நாங்கள் நினைக்கின்ற கருதுகின்ற எங்களது தமிழ் பாடல்களை தருகின்ற பாடகர் பாடகிகளும் பல மொழிகளில் பாடல்களை பாடுவதால் அந்த மொழிகளில் அவர்களுக்கு பாடல்கள் காண தேசிய விருதுகள் அவ்வப்போது கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. அதனால் தமிழ் புறக்கணிக்கப்படுவதாகவோ அல்லது தமிழுக்கு ஏற்ற நல்ல வளமுள்ள குரல் வளமுள்ள பாடக பாடகிகள் இல்லையோ என்று நாங்கள் கருத வேண்டிய அவசியமில்லை நேர்களே.

0: நேரம் இப்பொழுது 8:55 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு தகவலை தந்து கொண்டு விடைபெற இருக்கின்றோம் நேர்களை. என்னவென்றால், நான் அடுத்த ஒரு வினாவை கேட்க இருந்தேன், ஆனால் வினா கேட்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. தற்போது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 23rd போட்டி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை பொறுத்தவரையில் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மெய் வல்லுநர் போட்டிகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. ஒலிம்பிக் போட்டிகளை அடுத்து 2027 ஒலிம்பிக் போட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. அந்த ஒலிம்பிக் போட்டிகளை போன்று இந்த காமன்வெல்த் போட்டிகள் மிக சிறப்பு மிக்கவை. இந்த காமன்வெல்த் போட்டிகளை பொறுத்தவரை தற்போது 23rd பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள், தமிழில் சொல்வதானால் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள் தற்போது கிளாஸ்கோ நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, ஸ்காட்லாந்தில். 1930 முதலாவது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்த பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகள் முதல் போட்டி எங்கு நடைபெற்றது என்றால், கொஞ்சம் ஆச்சரியப்படுவீர்கள், கனடாவில் தான் முதலாவது போட்டி 1930. கனடாவில் நடைபெற்றிருந்தது. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு கனடாவுக்கு. கனடாவும் ஒரு பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்தது என்பது நேர்கள் அனைவருக்கும் சொல்லாமலேயே புரியும். அந்த முதலாவது பொதுநலவாய விளையாட்டுப் போட்டி 1930 August 16-23 கனடா நாட்டின் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள ஹாமில்டன் நகரில் தான் நடைபெற்றது. இந்த போட்டி தொடக்கத்தில் பிரித்தானிய பேரரசு விளையாட்டுக்கள் என்றுதான் அழைக்கப்பட்டது. பின்னர் அது பொதுநலவாய போட்டிகள் என்று மாற்றப்பட்டது. அந்த வேளை 11 தான் பங்கு பெற்றன. மொத்தம் 400 வீர வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கு கொண்டார்கள். இப்பொழுது 77 பங்கு கொள்ளுகின்ற போட்டியாக 23rd போட்டி கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த தகவலுடன் நாங்கள் விடைபெற இருக்கின்றோம். நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு விடை தந்த நேர்கள் வெண்பா, குகதாஸ், ரமேஷ், மதன், தேவகுமார், பவான் மற்றும் ஸ்ரீராம், செல்வி ஆகிய நேர்களுக்கும், காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
2: 416-700-2222 நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ். CIBC அபிசெல்வம், 416-821-0462.

எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 4168970919.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA கிரெடிட். கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 Info @CanadianTamilCongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ் ஸ்டார்ட் பீசிங்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
3: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
4: எப்பா நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?
5: சூறாவளி காத்து சொல்ல போற பார்த்து
6: அல்லாடி கில்லாடி வர்ற முன்னாடி.

0: வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும்.
1: வாசன்னா என்ன பின்ன?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 905-667-7200. 9056-667-7200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சு ஏறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சு ஏறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: நீயாட்டெல்லாம் பலமா இருக்குது போல.
1: ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
0: ஏய், பண்ணதே நான் தான். கான்வர்சேஷன் டெவலப் பண்ண தெரியாம அப்புறம் கூட மெசேஜ் 600 ரூபாய் அனுப்பி
1: வச்சுக்கிறேன். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டா
0: நீ. கேமரா பாரு, பிராங்க் பண்ணு.
1: புடாங்கு பிராங்க் பைத்தியம்.
2: இல்ல, இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
3: இவ்வளவு நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
1: I am coming.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இலிருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222 J.CA. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

நிகழ்ச்சிகளின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

0: 모든 HD 더블 HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-0-0-9-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- டாலர் வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
6: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV ஐ வழங்கும்

0: தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25 அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: அட போட.
1: வேணா கழட்டிட்டோம் இந்த ஆட்டம்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நாம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
1: ஏய் அதான்டா, என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலே
3: விரட்டி விரட்டி வெளுக்க

0: பண்ணுது.
1: தகத்திட்டு

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
4: செல்லம்
5: இல்லடா, செல்வம்.
4: சரி சரி.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

ஜல்லிக்கட்டு தூக்க வெள்ளக்காரன் போட்டான் ஸ்கெட்சு, அவனுக்கு தமிழ்நாடே போட்டது பா ஸ்கெட்சு, சிதாவை தூக்க ரவன் நந்தான் போட்டான் ஸ்கெட்சு, ரவனுக்கு பண்ண தலை

0: Alô?
1: Ai! Não vai dizer ali, ó. Aí eles têm ali pra lá.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: Experience radio like never before. Tamil HD Radio.
4: Tamil FM.
3: Now in hybrid.

0: ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா, 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
6: Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
5: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9067627200.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

வேலைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோட இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

என்ன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

சோ சல்ல சொப்புல்ல கப்புல்ல பாயாசம் கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சீன் இருந்திருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and dinam.
4: Bar kalamu closing da adikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks, thanks.
4: Chillam illa da, Selvam.
5: Chari, chari.
7: Tamilan endru sollada, thalidi mirundu nillada, tharaniyai nee vellada.
0: Thirukural, eeradiyal, ulagilandha, deiva pulavanin kural kelpom.
8: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: நிலையம் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சாலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25. அருள் உடைமை மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோவுக்கு அருகில். அம்மா நகை அடகு மாடம், உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில், வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில், கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: சிகரெட்
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: தமிழ்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462.
2: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய

கம்மியாக வாங்க.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் காலை நேர ஒளிபரப்பு. இன்று 28ஆம் திகதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. மற்றொரு காலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய காலை பொழுதில் தமிழா காலை ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று பிறந்த தினங்கள் கொண்டாடுகின்ற நேர்களுக்கு இனிய பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன், இன்றைய நாளிலே திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்களுக்கும் எங்களது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, நேர்களை இன்று பல்வேறு விதமான சுபமங்கள காரியங்களில் ஈடுபடுவீர்கள். அந்த சுபமங்கள காரியங்களில் ஈடுபடுகின்ற நேர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாகவும் மாற வாழ்த்துக்களுடன் தொடர்ந்து நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் 9 மணி தொடக்கம் 10 மணி வரை வழமை போல் நேர்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து 10 மணி தொடக்கம் 12 மணி வரை உங்கள் அபிமானம் பெற்ற சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் காலை வேளைகளில் உங்களை மகிழ்விக்கின்ற 10க்கு 10 நிகழ்ச்சி இன்றும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. 12 மணி தொடக்கம் 1 மணி வரை வானவில் தரும் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. பல்வேறு விதமான விடயங்கள், பாடல்கள் போன்றவற்றுடன் நாங்கள் வழமை போல் இன்றும் இணைந்திருக்க போகின்றோம்.
1: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே,
2: தமிழா தமிழா
3: தமிழ் ஹெச்டியின் விடியல்.
0: நேர்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வழமையான எங்களது 416-6644-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இணைந்து நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்றைய நாள் பல்வேறு விதமான சிறப்புகள் மிகுந்த நாளாக இருக்கின்றது. அந்த சிறப்புகள் எவை என்பதெல்லாம் நாங்கள் பேசிக்கொண்டு பாடல்களுடன் தொடர்ச்சியாக பயணிக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் எச்டி மணித்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Avali News.
2: இந்த ஆண்டில் இதுவரை 16 டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 83,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சேவின் மகன் சட்டத்தரணி ரகித ராஜபக்சே, ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் தொகுதி அமைப்பாளர் சரித் அபயசிங்க உள்ளிட்ட மூவருக்கு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் வருவாயை அதிகரிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை வழங்க பொருளாதார நிபுணர் மண்டேக் சிங் அலுவியா தலைமையில் 6 பேர் அடங்கிய குழுவை தமிழக அரசு நியமித்துள்ளது. கடந்த வார இறுதியில் பெர்லின் பிரைட்ஸ் திருவிழாவில் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தாலும் பலர் காயமடைந்தாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்கப் போவதாக ஃபியட் மோன்ட்ரியல் அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். உக்ரைன் ஜனாதிபதி வளடிமிர் லெவன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்று செவ்வாய்க்கிழமை வெள்ளை மாளிகைக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: நேர்களை தற்போது டொரண்டோ பெரும்பாகத்தின் காலநிலை வானிலை தொடர்பான விடயங்களுடன் இணைந்திருப்போம். 21 பாகையாக வெப்பநிலை விளங்குகின்றது. இரவு இன்று மிக கூடுதலான வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ் வரை உயர்வடைய இருக்கின்றது. இன்று 70% மழை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இரவு பொழுது வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 21 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. வளியின் ஈரப்பதன் 28 நிலவுகின்றது. இன்றைய நாள் வெப்பநிலை இப்படி இருக்க, நாளைய தினம் 29 புதன்கிழமை ஜூலை மாதம் பகல் பொழுது வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக நிலவ இருக்கும். அதே வேளை இரவு பொழுது வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. புதன் வியாழன் வெள்ளி ஆகிய 3 தினங்களும் வானம் மிக பிரகாசமாக சூரிய ஒளியுடன் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. வருகின்ற சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் கருமுகில் கூட்டங்களுடன் வானம் காணப்பட்டாலும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக 40% வரை ஞாயிற்றுக்கிழமை இருக்கப் போகின்றது. வருகின்ற திங்கட்கிழமை மீண்டும் 25 பாகை செல்சியஸ் வானம் பிரகாசமாக சூரியொளி நிகழ இருக்கின்றது என்ற அந்த டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வானிலை முன்னறிவித்தல்களுடன் நாங்கள் நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்க போகின்றோம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: இன்று ஜூலை 28 இன்றைய நாள் சர்வதேச அளவில் கல்லீரலை பாதிக்கும் வைரஸ் நோய் குறித்த ஒரு விழிப்புணர்வு வழங்கப்படுகின்றது. தடுப்பு அந்த கல்லீரலை தாக்குகின்ற ஹெபடைட் என்று சொல்லப்படுகின்ற ஹெபடைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நோய் தொடர்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கல்லீரலை பாதிக்கும் வைரஸ் நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தடுப்பு மற்றும் சிகிச்சையை வலியுறுத்தவும் இதனால் கடைபிடிக்கப்படுகின்றது. ஹெபடைட்டிஸ் பி வைரஸை கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஃப்ரூக் பிளம்பர்க் பிறந்தநாள் என்றாகும். அவரை கொண்டாடும் முகமாக இன்றைய நாள் கல்லீரல் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு நாளாக இருக்கின்றது. எங்களது நிகழ்ச்சியில் நாங்கள் கல்லீரலை பாதுகாக்கும் சில விடயங்களை பற்றி பேச இருக்கின்றோம். அதேவேளை உலக இயற்கை வள பாதுகாப்பு தினமாகவும் இன்றைய நாள் கருதப்படுகின்றது. நேச்சர் கன்சர்வேஷன் டே என்று சொல்லப்படுகின்றது. நமது பூமியில் உள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் அவசியத்தை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, தென்னமெரிக்க நாடுகளில் ஒன்றான தென்னமெரிக்காவில் பொதுவாக 13 வரையான நாடுகள் இருக்கின்றன. பல நாடுகளது விடுதலைகள் ஸ்பெயினிடமிருந்து கிடைக்கப்பெற்றவை என்று நாங்கள் பல முறை பேசியிருக்கின்றோம். குறிப்பாக பிரேசில் தவிர ஏனைய நாடுகள் எல்லாம் ஸ்பெயினிடமிருந்து, ஸ்பெயினின் காலனித்துவ நாடுகளாக இருந்து விடுதலை பெற்றவை என்ற வகையில்தான் பெரு என்ற ஒரு நாடு லிமா தலைநகரமாக கொண்டிருக்கக்கூடியது. 1821 ஜூலை 28 அன்று பெரு ஸ்பெயினிடமிருந்து சுதந்திரம் பெற்ற நாள். இன்று அந்த தேசிய நாளை, விடுதலை நாளை பெரு நாட்டில் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன இன்றைய நாளிலே. அவை பற்றி நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு தகவல்களை வழங்கிக் கொண்டு எங்களது தமிழா தமிழா விடியல் ஒளிபரப்புடன் இணைந்திருக்கப் போகும்.
5: தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா
0: வணக்கம்
5: நாடும் நம் நாடே,
2: தமிழா தமிழா
6: தமிழ் எச்டியின் விடியல்.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
8: 4167002222 j.ca.
9: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
10: 9 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
9: 9054176069.
10: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
0: நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
8: வணக்கம் மாசன், நான் மதன் கலைக்கு நலமா இருக்கிறேன்.
0: நல்ல நலம் மதன், நன்றி. நீங்கள் நலம் தானே?
8: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றோம். அருமையான பொழுது நல்லா இருக்கின்றது, நல்ல கிளமர் இதா இருக்கின்றது, நல்ல கூலும் இல்ல கெமிலே நல்லா இருக்கின்றது.
0: காலை பொழுதே அருமையான ஒரு பொழுதாக இருக்கின்றது.
8: என்ன
0: பாடல் மது?
8: ஏழே ஏழம் அந்த பாட்டை கேட்போம்.
0: ஏழாம் அறிவு திரைப்படத்தில் இருந்து பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
8: நன்றி. வாசல் பாடல் நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம். உங்கள் விருப்ப பாடல்களுடன் நேர்களும் இணைந்திருக்கலாம். பழமை போல் எங்களது 4164446222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வதுடன் இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியிலும் இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை வழங்கி 10க்கு 10 நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தலாம். இன்றைய நாளில் நாங்கள் நேர்களது பாடல்கள் பலவற்றுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த வேளையில் தற்போது புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொள்கிறாரா, விஜயை பார்த்து தனுஷுக்கு ஆட்சி மீது ஆசையா என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. இந்த சினிமா நடிகர்களுக்கு எப்போதும் ஒரு வழக்கம் உண்டு. ஒருவர் ஒன்றை செய்து வெற்றி பெற்றால் அதையே மற்றவர்களும் செய்ய துடிப்பார்கள். ஒரு காதல் படம் வெற்றி பெற்றால் காதல் படமாக எடுத்து தள்ளுவார்கள். அதேபோல் விஜய் அரசியலில் வெற்றி பெற்றதும் நடிகர் தனுஷ்

ஓட்டாக இருக்கு. மீதி பாதி ஆட்சி மாற்றத்தை திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேண்டும், திராவிட கட்சிகளுக்கு மாற்றுக் கட்சி வேண்டும் என்பதற்காக விழுந்த பொதுவான மக்களின் ஓட்டுக்கள் இந்த பொதுவான ஓட்டுக்கள் எப்போது வேண்டுமானாலும் மாறும். இந்த பொது ஓட்டுக்களை ஏற்கனவே விஜய் பெற்று விட்டார். இனிமேல் இந்த ஓட்டுக்கள் வேறு எந்த நடிகர்களுக்கும் விழுமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. எம்ஜிஆர் தனிக்கட்சி ஆரம்பித்த போது விழுந்த ஓட்டுக்களில் பாதிக்கும் மேற்பட்டவை அப்போது ஆட்சியிலிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பு ஓட்டுக்கள் என்பதை இந்த வேளையிலே புரிந்து கொண்டு தமிழ் சினிமா உலகம் தனது பயணத்தை தொடர்வது புத்திசாலித்தனமாக இருக்கும் என்று இப்போது ஆலோசனை சொல்லுகின்ற வகையில் ரசிகர்கள் பல்வேறு செய்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள்.

0: விஜயபிரகாஷ், கார்த்தி, ஸ்ருதி இவர்களது குரல்களில் ஹர்ஷ் ஜெயராஜின் இசையில் அந்த பாடல் மதன் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 9:19. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் காலை நேர தமிழா தமிழா ஒலிபரப்புடன் இணைந்திருக்கு நேரம்.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
0: நேரம் இப்பொழுது 9:20. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் காலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கு நேரம் இது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் இனிய காலை. வணக்கம் வாசன், ரவிசங்கர் பேசுறேன்.
0: மிக இனிய காலை வணக்கம் ரவிசங்கர், எப்படி இருக்கிறீர்கள்?
3: நல்ல சுகமா, நலமா இருக்கேன்.
0: வீட்டிலா,
3: பயிற்சி
0: வேலையிலா?
3: வெளியே வெளியே நடைப்பயிற்சி.
0: நடைப்பயிற்சி? ஓ
3: ஆமாங்க.
0: இல்லை, இந்த நடைப்பயிற்சி இப்படியான அந்த விஷயங்களை வானலைகளில் சொல்லுகின்ற போதும், நாங்கள் கேட்க நீங்கள் சொல்லுகின்ற போதும், அது உங்கள் அல்லது நேர் நீங்கள் செய்பவர்களது பெருமைகளை எடுத்து காட்டுவதல்ல, அதற்கு மேலாக கேட்டுக்கொண்டு இருப்போருக்கு ஒரு தூண்டல்,
3: ஒரு தூண்டல் ஊக்குவிக்கிறது தான்.
0: நிச்சயம் கேட்பவர்களில் யாராவது ஒருவராவது நானும் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நிச்சயமாக அவர்களது சிந்தனையில் தூண்டும். இந்த தூண்டல் அடிக்கடி நிகழ்கின்ற போது நிச்சயம் அது செயல் வடிவமா ஓமோ இல்லையோ? நீங்க படித்தவர், பெரியவர்.
3: இல்ல இல்ல, அதாவது ஒரு பழக்கத்தை சொல்லுவாங்க, 29 தடவை செஞ்சா அது ஆன பழக்கம் ஆகிவிடும். அது மாதிரி கணக்கு சொல்றாங்க. நம்ம கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவா இருக்கிறது நல்லது இல்லையா? அதனால நடக்கிறது நல்லது. அது என்னோட வயதுக்கு நடக்கிறது, சின்ன வயதுல ஓடுவேன் நான். 20 வருஷம் முன்னாடி எல்லாம் ஓடுவேன், டெய்லி ஓடுவேன். இப்போ வந்து மூட்டு வலியில வந்ததுனால கொஞ்சம் ஷாக்கு அப்சார்ப் பண்ண முடியல. முதல்ல ஓடும் போது டெய்லி ஜாகிங் பண்ணுவேன், அப்போ ஒரு 5-6 கிலோமீட்டர் ஓடுவேன் டெய்லி.
0: ஆனால் சொல்கிறார்கள், உலகத்தில் 5 விடயங்கள் எங்கள் ஆரோக்கியத்தை எப்போதும் மேம்படுத்துமா. நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் 5 விடயங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு பதிவு
3: வார்த்தை.
0: முதலாவது நடக்க வேண்டும், இரண்டாவது நடக்க வேண்டும், மூன்றாவது நடைப்பயிற்சி, நாலாவது நடைப்பயிற்சி, ஐந்தாவது இந்த நடைப்பயிற்சிக்கு இருக்கக்கூடிய மகோன்னதம் எந்த ஒரு பயிற்சிக்கும் இல்லை என்று சொல்வார்கள்.
3: சரிதான். வெயில் படுறது ரொம்ப நல்லது, அதனால வெயில் படுறது. இந்த வைட்டமின் டி நம்ம இந்த நாட்டில் கம்மி தானே, நமக்கு வைட்டமின் டி கிடைக்கிறது கம்மி தான். அதனால எந்த அளவுக்கு நம்ம சூரிய இது சக்தியை எடுக்க முடியுமோ எடுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும். அப்போ அது ஒரு நல்ல இது. அப்புறம் நல்லா நடந்தால் தான் ஜாயின்ஸ் நல்லா இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், இல்லைன்னா ஸ்டக்காகி நின்றுடுவோம், வலி வரும்.
0: இல்லை, நடப்பதால் உடல் மட்டுமல்ல எங்களது மனதுக்கு மிகப்பெரிய ஒரு
3: மனதும் நல்லா இருக்கும்,
0: மகிழ்ச்சி. அது
3: அனுபவித்தால்
0: புரியும் என்ன பலருக்கும் தெரியும்.
3: நல்ல சுத்தமான வாயு சுவாசிக்கலாம், நம்ம பல்ஸ் ரேட் ஏறும் நடக்கும்போது, நல்ல பிரிஸ்கா நடக்கும்போது பல்ஸ் ரேட் ஏறும் போது பிளட் ப்ரெஷர் அப்படியே இம்ப்ரூவ் ஆகும். நல்லதுதான், குறை ஒன்றுமே இல்லை,
0: நிறைவு தான் கூட. அம்மதா
3: ஆமாங்க.
0: என்ன பாடல்
3: பண்றது நல்லது? எனக்கு வந்து பழைய பாடல், அன்னை இல்லம் படத்துல 63 வந்து படம் நினைக்கிறேன், அன்னை இல்லம். அதுல 2-16 வயது சீமா சையா பாடுனது, அதை கேட்பேன்.
0: 63 வந்தாலும் பாடல் பாருங்க, இன்றைக்கும் அது 16 வயது எழுத்து செல்லும் இல்லை என்ன?
3: ஆமா, 63 வருஷம் ஆச்சு இப்போ.
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமை.
3: நன்றி.
0: ஆமாம், இப்பொழுது பாடலுக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்னர் நேர்களை, இப்பொழுது கர்நாடகா மற்றும் தமிழக மாநிலங்களுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய இழுபறி நீண்ட காலமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. மேகதாது என்ற அணைக்கட்டு தொடர்பாக கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே கட்ட திட்டமிட்டுள்ள இந்த நீர்த்தேக்கம், இது பற்றி பல முறை பேசியிருக்கின்றோம். இது தமிழகத்தின் காவிரி நீர் உரிமை மற்றும் விவசாயத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கர்நாடக மாநிலம் ராமநகரம் மாவட்டம் காவிரி மற்றும் ஆர்காவதி நதிகள் இணையும் ஒரு பகுதியில் இருக்கின்றது. இந்த மேகதாது என்று ஏன் இதற்கு பேர் வந்ததென்றால், மேகதாட்டு என்பது தான் அதன் கர்நாடக பெயர். மேகா என்றால் ஆடு என்றும், தாட்டு என்றால் தாண்டுதல் என்றும் சொல்லப்படுகின்றதா. ஆடு கூட தாண்டி செல்லும் அளவுக்கு குறுகலான ஒரு காவிரி பகுதி தான் இந்த மேகதாது அணைக்கட்டு. இந்த அணை கட்டப்பட்டால் தமிழகத்துக்கு வரும் காவிரி நீர் முழுமையாக தடைப்படும் என்று, டெல்டா மாவட்ட விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் தமிழக அரசு இந்த திட்டத்தை எதிர்க்கின்றது. இப்போது தமிழக முதலமைச்சர் விஜய், பிரதமர் நரேந்திர மோடி இந்த மேகதாது பிரச்சினை தொடர்பில் தலையிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இன்றைய நாளில் காவிரி நீர் மேகதாது அணைக்கட்டு தொடர்பாக கர்நாடக மாநிலம் மற்றும் தமிழகத்துக்கு இடையில் இருக்கின்ற நீண்டகால பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், ஆனால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த பிரச்சனையில் தலையிட்டு இதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என்பது இப்போது தமிழக முதலமைச்சரின் கோரிக்கையாக மாறியிருக்கின்றது.

0: அன்னை இல்லம் தந்த அந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 9:29. இந்த வேளையில் நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6444-2222. கேவி மகாதேவன், கண்ணதாசன் மற்றும் டிஎம்எஸ் எல்ஆர் ஈஸ்வரி ஆகியோரது கூட்டில் அந்த பாடல் ரவிசங்கர் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்தது. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்
0: கமல், வணக்கம், எப்படி
1: இருக்கிறீங்க?
0: காலையில் வேலையா வீடா எங்க நிக்கிறீங்கள் கமல்? ஓ, வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரே சிஎம்ஆரோட தான் போகப்போகுது வேலை. சந்தோஷம். என்ன பாடல் கமல்?
1: படம் வந்து என்னை தேடும் மேகம் சபை வந்து சேரும். படம் ஞாபகம் இல்லை, பார்த்தா ஞாபகம் இல்லை, எங்க கேட்டாலும் தெரியல. தெரியல
0: இல்லை, அது இல்லை. கண்ணோடு கண் என்ற ஒரு திரைப்படம் வந்துரு.
1: நல்ல படம் வந்து,
0: அருமையான படம். அந்த காலத்துல இந்த பாடல் ஒரு பெரிய ஹிட் ஆன பாடல். நீங்க பாத்தீங்களா திரைப்படம்? பிரபுண்டு ஆரம்ப கால திரைப்படங்கள்ல உண்டு. சுலோச்சனா, பிரபு, சங்கர், கணேஷ் தான் இந்த திரைப்படத்துக்கு இசை. ரவிக்குமார் எல்லாம் நடிச்சிருப்பார். அந்த நேரம் எங்களுக்கு பிரபுண்ட முகம் பெருச மனதில் நிக்காது.
1: அதனாலதான்
0: 82 அப்படி வந்திருக்கு. முன்னேற்றம் சுலக்ஷனா ஒரு காலத்துல பெரிய அளவில் கொடிகட்டி பறந்த ஒரு நடிகை. அவருடன் பிரபு இணைந்து நடித்த திரைப்படம் இந்த
1: திரைப்படம்.
0: நன்றி, நன்றி.
1: இந்த பாடல் தான் உரிமை கேட்கிறேன், படிச்சிருக்காரு இந்த பாடல். அதேதான்
0: நீங்கள் தெரியாமலேயே கேட்டுடியா பிரபுட பாட்டு? இல்ல, அந்த பாட்டு அதனால உங்களுக்கு மனதில் பதிஞ்சிருக்கு. நன்றி கமல், பாடல் ஒலிக்கும். இந்தியாவில் தொடர்ச்சியாக இப்போது 7வது நாளாக பாராளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. தெரியும் உங்களுக்கு, இந்த நீட் தேர்வு தொடர்பாக பல்வேறு விதமான சர்ச்சைகள் தொடர்ச்சியாக ஜென்சி அணியினரால் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக டெல்லியில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதை கண்டித்து பார்லிமெண்டில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளி துமளியில் ஈடுபடுகின்றார்கள். அதனால் இன்றைய தினம் 28ஆம் தேதியும் 2 அவைகளும் மதியம் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நாளிலிருந்து நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக டெல்லி ஜந்தர் மந்திரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்திய போராட்டம் நாடு முழுவதும் பரவியது. நேர்களை, இந்த செய்தியை நாங்கள் அடிக்கடி சொல்வது உங்களுக்கு சில வேளைகளில் என்ன காரணம் என்று சொல்லலாம். ஆனால் இது ஒரு சாதாரண விடயமல்ல, இது ஒரு வரலாறாக மாறும் என்பதனால் தான் நாங்கள் அடிக்கடி நினைவூட்ட வேண்டியிருக்கின்றது. இந்த ஜந்தர் மந்திரில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நடத்திய போராட்டம் நாடு முழுவதும் பரவியதனால் பார்லிமெண்டில் இந்த விவகாரம் தொடர்பாக விவாதம் எடுக்கப்பட்டது. அந்த விவாதங்கள் எடுக்கப்படுகின்ற போதிலும் 2 சபைகளிலும் எந்த அலுவலும் நடக்காமல் முடங்கி வருவதாக சொல்லப்படுகின்றது. இன்று July 28ஆம் தேதி காலை 11 மணிக்கு லோக்சபா கூடியது. எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். சபாநாயகர் ஓம் பிர்லா பலமுறை எச்சரித்தும் எம்பிக்கள் கண்டுகொள்ளாமல் தொடர் அமளியில் ஈடுபட்டதாகவும், இதனால் கடும் கூச்சல் குழப்பம் நிலவியதால் சபாநாயகர் பார்லிமெண்ட்டை ஒத்தி வைத்ததாக சொல்லப்படுகின்றது. பொது தேர்வு முறைகேடு தடுப்பு மசோதா மீது இன்று விவாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட போதும் அந்த விவாதத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டது மட்டுமல்ல, ராஜ்யசபாவிலும் காலை 11 மணிக்கு அவை கூடியதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகின்றது. 7வது நாளாக பார்லிமெண்ட் இவ்வாறு முடக்கப்பட்டிருப்பது இந்திய பாராளுமன்ற வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை, கேள்வியை ஏற்படுத்தியிருக்கின்றது.

கமல், உங்களுக்காக அந்த தகவலை நாங்கள் தருகின்றோம். பிரபு சுலக்ஷனா நடிப்பில் தான் இந்த திரைப்படம் வெளிவந்தது. மோகன் இந்த பாடல் கவாடல் காட்சியில் மோகன் தான் இடம்பெற்றிருப்பார். மோகனும் ஒரு துணை பாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078. தமிழராய் பெருமை கொள்வோம்.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: நேர்களை நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களுடன் நாங்கள் தொடர்ச்சியாக இணைத்து கொண்டு அவர்களது பாடல் விருப்பங்களை கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் பயணிப்போம். இப்பொழுது
1: மாலை வணக்கம் வாசன் சாரா.
0: மாலை வணக்கம் சாரா, எப்படி இருக்கு?
1: மாலை வணக்கம்.
0: ஓ, காலை வணக்கம். மாலையில் தானே சாரா வாரதா? அப்ப நான் மாலை வணக்கம் என்று பள்ளிக்கூடம் போனா சாராவை காலையில பிடிக்கலாத?
1: எனக்கு வந்து பாட்டு வந்து வைதீஸ் கொலவெறி.
0: ஏன் உங்களுக்கு இந்த வைதீஸ் கொலவெறி?
1: ஏன்னு சொன்னா, தனுஷ் வந்து அரசியலுக்கு வருவாரா? அது வந்து சும்மா வதந்தி உண்டு என்னன்னா, நான் நினைக்கிறேன் ஏதாவது அறிவிச்சுட்டாரா? இல்ல
0: இல்ல இல்ல, அப்படி அறிவிக்கல. ரசிகர்களை தூண்டி வாரன்னு கொஞ்சம் தெரியும் தானே
1: ஊடகங்கள். அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது கண்டென்ட் எடுத்து போட்டு.
0: சரியா சொன்னீங்களோ, நாங்களும் அதை ஏற்கையில ஒரு தகவலா தந்து நாங்கள் ஒரு சூடு.
1: ஆமா ஆமா, உண்மையில இல்ல, நானும் நேற்று பார்த்தேன், அப்படி ஒரு தகவல் இருந்தது. தேவையில்லை அவ்வளவு, எல்லாரும் அரசியலுக்கு வந்தா கஷ்டம்
0: தான். நன்றி சாரா, பாடல் ஒலிக்கும்.
1: நன்றி நன்றி வாசன், நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் வாசன், காந்தி எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் காந்தி, நன்றி.
2: எனக்கு வந்த சந்திப்பு படத்தில் நான் வாங்கி வந்தேன்டி நாலு முளப்பூ.
0: நான் வாங்கி வந்தேன்டி நாலு முளப்பூ. சந்திப்பு திரைப்படத்தில் இந்த பாடல் ஒலிக்கும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திச்சிருக்கிறோம் நாங்கள்.
2: இப்ப கொஞ்சம் அந்த காலையில கொஞ்சம் மேல இருக்கு, அப்ப வெளில நவளும் புறத்தால சந்திக்கிறோம்.
0: நன்றி காந்தி,
2: நன்றி.
0: நேர்கள் அடுத்த நேர் வணக்கம்.
3: நான் சுதா, எப்படி இருக்க?
0: நலம் சுதா, நன்றி.
3: நான் எனக்கு வந்து உயர்ந்த உள்ளம் நினைக்கிற படம், அதுல அந்த எங்கேன் ஜீவனே உயிர் கண்டேன் அந்த பாட்டு.
0: நல்லது, பாடல் ஒலிக்கும் சுதா, நன்றி நிகழ்ச்சியில் எழுந்தமைக்கு.
3: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், நான் மதி, எப்படி இருக்கீங்க?
0: ஓ நலம் மதி, நன்றி. நீங்கள் நலமா?
4: ஓ நான் நலம் இருக்கேன்.
0: சரி, என்ன பாட?
4: எனக்கு இந்த கிழக்க வாசல் படத்துல இருந்து வந்ததே குங்குமம் தந்ததே சம்மதம்.
0: சரி, எல்லாரும் பிரபு பக்கம் இல்லாட்ட காட்டும் வீசுது என்ன தெரியல.
4: கார்த்திக்,
0: கார்த்திக் என்ன கார்த்திக் பக்கமோ கிழக்கு வாசல், கிழக்கு வாசல் இது என்ன? நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
5: வணக்கம், நான் தேவதாஸ் கேட்கிறேன்.
0: தேவதாஸ் வணக்கம், வாங்கோ.
5: எஸ் எஸ் வாசன் அறிஞர்களே, சுகமா இருக்கின்றீர்களா?
0: நலன் நலம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
5: நாங்கள் சுகமாக டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வேலையே டிரைவிங் தானே.
0: நீங்க மாலையில் தான் நடைப்பயிற்சி செய்யறது என்ன?
5: நாங்கள் வேலை முடிந்து 6 மணி 6:30 இடையில நாங்கள் நடக்க தொடங்குவேன். ஒரு மத்தியான நடப்பேன், ரெண்டு ஒன்றகா மத்தியானம். அது நல்ல ஒரு உடல் அபியாசம்.
0: அதுக்கு நிகர் அதுதான்,
5: அதுதான் அதுவும் ஸ்பீட்டா நடந்தா நல்லது, வேர்க்க உடம்பு. அருமையான ஒரு அபியாசம், ஒரு எக்ஸசைஸ், குளிச்சுட்டு சாப்பிட ஒரு அருமையா இருக்கும் உடம்பு.
0: நல்ல நித்திரையும் பெறும்,
5: நல்ல நித்திரையும் பெறும். அது உண்டு, பூரோடனே நித்திரை வந்துடும். ஒரு நிமிஷம் கூட நாங்கள் பார்க்க தேவையில்லை, அப்படியே வெற்றில படுத்த உடனே நித்திரையா இருக்கும்.
0: நல்ல தூக்கமும் ஒரு மிக பிரதானமான ஒரு ஆசனம் தான் எங்களுக்கு.
5: அது கண்டிப்பா, தூக்கம் இல்லாட்டி அடுத்த நாள் அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வாழ்க்கையா இருக்கும். அது அலுப்பா இருக்கும், நித்திரை வரும், ஒரு சோம்பொறி தன்மை வரும். நித்திரை கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் அளவான நித்திரை தேவை.
0: இல்ல, ஒரு இரவு நித்திரை குழம்பினா அதுல இருந்து மீள ஒரு கிழமை செல்லு.
5: கட்டாயம் கட்டாயம், ஒரு நாள் நித்திரை முடிச்சோம் அந்த நித்திரிய வந்து இருந்து கொண்டே இருக்கும். எப்பவும் நித்திரை தூக்கம் மாதிரியே இருக்கும். அது பெரிய ஒரு நித்திரை கட்டாயம் தேவை வாழ்க்கைக்கு. ஓய்வுண்டாதான், ஓய்வு தேவை எங்களுக்கு. உடல் எல்லா பொடிகளுக்கும் எல்லா அவயவங்களுக்கும் ஓய்வு தேவை. அந்த ஓய்வு தான் எங்களுக்கு முக்கியம். அதை நாங்கள் இல்லாமல் பிறவில வேலை செய்வோம், டிவி பார்ப்போம், டெலிபோனை பார்ப்போம். அதெல்லாம் ஒரு எங்களுக்கு உடல் உறுப்புகளுக்கு நீங்களும்
0: நானும் பேசுற ஒரு கலந்து ஒரு சம்பாஷணை மாதிரி இருக்கலாம், ஆனால் இது பலருக்கு ஒரு செய்தி. அதுக்காக தான் நான் தொடர்ந்து அந்த கேள்வியை கேட்டு உங்கள் அனுபவஸ்தர்களிடமிருந்து நாங்கள் எத்தனை ஆயிரம் புத்தகங்களை வாசிக்கலாம், யூடியூப்பை பார்க்கலாம், ஆனால் இந்த அனுபவஸ்தர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் இருக்குல்ல, அதுக்கு நிகர் எதுவும் இல்லை.
5: கண்டிப்பாக அது எனக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் தேவையில்லாததுகளை கிடைக்காமல் தேவையானதுகளை நாங்கள் கிடைச்சோம் என்றால் அதுல ஒரு ரெண்டாலும் அதுல பிரயோசனம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு.
0: அதான்
5: என்னுடைய நோக்கமும் உங்களுடைய நோக்கமும்.
0: நல்லது. என்ன பாடல் தேவதாஸ்?
5: பாட்டுகள் பழைய பாட்டு தான் மனதில் வந்தது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமான்ற பாட்டு எம்ஜிஆர் நடிச்ச படமா இருக்கவளும்.
0: மனம் போன பாதையில் மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அருமையான பாடல்,
5: அருமையான பாடல்.
0: அதுவும் ஒரு செய்தியை சொல்லு, அதுவும் ஒரு செய்தியை சொல்கிறது. நன்றி தேவதாஸ் நிகழ்ச்சியில் எழுதியமைக்கு. கதைக்கலாம், நீண்ட நேரம் பேசலாம் இப்படியான ஒரு விடய தானங்களுடன் பேசுகின்ற போது, ஆனால் காலம் நேரம் தான் எங்களை கட்டி போடுது. வணக்கம்.
5: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசன், நான் ஜெனா கதைக்கிறேன்.
0: ஜெனா சொல்லுங்கள், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
6: ஓம் நான் சோமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
0: நல்ல நலம் ஜெனா, நன்றி.
6: எனக்கு நிழல்கள் படத்துல இருந்து மடை திறந்து தாவும் நதி அலை நான் என்ற பாடலை கேட்கலாம்.
0: கட்டாயம் மேன் கேட்க இயலாது.
6: நல்ல அருமையான பாடல் வந்து, எனக்கு அந்த மியூசிக் கம்போசிங் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு.
0: அது இசைஞானி தன்னை வெளிக்காட்டுற ஒரு பாடலாய் இருக்கு.
6: வெளிக்காட்டுற ஒரு பாடல், எஸ்பிபி இந்த குரல்ல அவரு சேர்த்து நல்லா இருந்தது.
0: நல்ல நல்ல பாடல்கள் கொண்ட திரைப்படம். ஆனால் என்ன சொல்றாரு, துரதிருஷ்டவசமா திரைப்படம் தோல்வி, ஆனால் பாடல்கள் அத்தனை பேத்தி. இது ஒரு நல்ல, இந்த பாடலுக்கு ஒரு பெரிய பின்னணி கதை இருக்கு. நான் சந்தர்ப்பம் பெறுகின்ற போது அதை பற்றி பேசுவோம். நன்றி ஜெனா.
6: இன்று
0: சொல்ல முடியாது, இன்றைக்கு 10க்கு 10 நிகழ்ச்சி இருப்பதனால் நாங்கள் எங்களை திங்கட்கிழமையில் வருகின்ற கீத சந்தங்கள் நிகழ்ச்சியில் ஒரு நாளை பேசுவோம் இதை பற்றி.
6: சரி, நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை, அடுத்த நேர இணைப்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம், வாருங்கள்.
7: நான் கலியுகவர்தன் கேட்கிறேன்.
0: கலியுகவர்தன், வாருங்கள்.
7: நான் கேட்கும் பாடல் படம் பட்டிக்காடா பட்டணமா பாட்டு கேட்டு கோடி உரிமை மேலம். என்ன சிரிப்பு,
0: கேட்டு கோடி உரிமை மேலம். அந்த
7: நல்லா இருக்கும் கேட்க, நல்ல வேதம் நல்லா இருக்கும்.
0: உரிமை மேலத்தை எல்லாம் மறந்துட்டேன் நாங்கள், நினைவுற்றியல். நன்றி நன்றி,
7: வாய்ப்புக்கு நன்றி. என்ன
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் காசிநாதன்,
0: சொல்லுங்கள். காசிநாதன் வணக்கம்.
8: எனக்கும் பழைய பாட்டு சுவாசி, இந்த படம் படித்தால் மட்டும் போதுமா படத்திலிருந்து முதலாவது பாட்டு, ஓஹோ இந்த மனிதர்களை உண்மையை விட்டு போய் கொண்டு நல்ல பாட்டு, அந்த கதையும் நல்ல கதை படம்.
0: சரி, எல்லாரும் பழைய பாட்டு கொண்டா பழைய சாதம் மாறி போயிடும். சரி, நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் வணக்கம் வணக்கம், இன்னைய காலை வணக்கம் வாசன், கண்ணன் காய்க்கிறன், எப்படி இருக்கீங்க?
0: நலம் கண்ணன், நன்றி. நீங்க நலமா?
9: ஓ நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து எங்கட காலன் சென்ற இசையமைப்பாளர் வி குமார இணைத்து கொண்டு மற்றது எங்கட சொந்தக்காரர் சுரேந்திர பாலன் அவர் பிறந்த நாளை கொண்டாடுறார், அவருக்கும் வாழ்த்தி கொண்டு நான் இந்த கண் போன போக்கிலே கால் போகலாம் அதுல என்னையும் சேர்த்து விட சொல்லிதான் கேட்கறதுதான். வீக்குமார்ட்ட கேட்க இல்லைன்னா 10க்கு 10 கொண்டுருவீங்களு போட்டு அப்புறம் நீங்க பழைய பாட்டா போதும், நீங்க பார்த்து ஒரு புது பாட்டை போட்டு விடுங்க.
0: நன்றி கண்ணன், நன்றி.
9: நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
0: நல்ல விஷயம் நீங்கள் இப்படி சொல்றது, நிச்சயமாக எங்களுக்கும் ஒரு இலகுவாக இருக்கும். தெரிவில பாடல் விடுவது அந்த நேர் இணைப்பில் இருக்கிறார், ஆனால் பேசுவதாக இல்லை. அடுத்த நேர் வணக்கம். நலம் காசி, நன்றி. நீங்கள் எப்படி நலமா?
10: நடக்கிறேன் மனம்
0: விட்டு பேசினால் எங்களை நோய் விட்டு போகும்,
10: நோய் விட்டு போகும், விட்டு அப்படி கணக்கு இருக்கு. அப்ப என்னென்றால் என்ன சிக்கல் என்றால், நாங்கள் இந்த காசு காசு ஓடுறோம் இல்லோ, இந்த காசு ஓடி கடைசியில் என்ன நடக்கும்? அப்ப அதான் எங்க என்ன கேட்கிறார்கள், இப்ப எப்படி எப்ப சமாளிக்கிறப்ப நான் திருச்சி போட்டு, அப்ப இங்க எப்படி நாங்க வந்து நாங்களும் எப்படி எப்படி எப்படி நினைச்சு வந்தாங்களோன்னு கேட்டேன். அது சொன்னா சி காசு உங்களோட கதைக்கிறாண்டு கிடையாது. என்னடா இதெல்லாம் நாங்கள் நாளைக்கு இடைக்கையும் கொண்டு வந்ததுல போய்க்கையும் கொண்டு போறோம் இல்லையா?
0: என்னண்டா நாங்கள் அப்படி சொல்லலாம், ஆனால் காசு எல்லா எல்லா இடங்களிலும் வீட்டுல அதுக்கு ஒத்துழைப்பு கோணும். உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தெரியும், ஓரளவன்றியல் வீட்டை இருக்கிறீர்கள், பிறகு சாப்பாடு விடுறது ஓரளவன்றியல் முழுமையா
10: அப்படி இல்லையா? இப்ப நீங்கள் அப்படி இல்லையா? இப்ப வயது வேலைக்கு எனக்கு ஒரு இதான் இருக்கும், அதுக்கான நான் வேலைக்கு போவோம் அப்புறம் இல்லையே, நீ வேலைக்கு போதான் போறேன். சில சில காலங்களுக்கான சில இதுகளுக்கான பார்த்து வந்துருக்கிறேன்.
0: பென்ஷன் வேற தானே பிரச்சனை இல்ல?
10: இல்ல இல்ல, நிச்சயமா எங்களுக்கு வெளிய வயது இல்ல தானே. ஒரு
0: மரியாதை நன்றி காசி, நன்றி
10: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: கலவரக்க ரமேஷ், எப்படி இருங்க?
0: நலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் எப்படி?
11: நலம் நலம், நன்றி.
0: போன்ல பிஸி போல் அடக்கு, மூன்று தரம் மூன்று தரம் கிக்கி கிக்கி
11: இடையில மீட்டிங் கால்கள். சரி சரி, என்ன என்ன என்ன பேசுறாங்க என்னன்னு ஒண்ணுமே தெரியல. பரவாயில்ல, நல்ல விஷயமா தான் இருந்திருக்கும். பாடல் வந்து மறுபடியும் படத்துல ஆசை அதிகம் வச்சுங்க பாடல்.
0: மறுபடியும் பாட்டை சொல்லுங்க, மறுபடியும் விளங்கிச்சு மெத்தது விளங்கல. நேரம் இப்பொழுது 9:53. பேசிக் கொண்டிருந்தால் நேரம் போவது தெரியவில்லை. நேர்களே,
12: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரன் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: நேர்களை, நீட் தேர்வு வினாத்தால் தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்ட செல்ஃபி வீடியோவை நீக்கியதற்கு மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியிருக்கின்றது. அதிகாரிகளை அரசு நேரில் அழைக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. சம்பவம் இதுதான். அண்மையில் நீட் தேர்வு வினாத்தால் கசிவை தடுப்பது மற்றும் தேர்வு முறைகளை மறுசீரமைப்பது தொடர்பாக மாணவர்களுக்கு முக்கிய வாக்குறுதிகளுடன் பிரதமர் மோடி செல்ஃபி வீடியோ மூலம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ 24 மணி நேரத்தில் 30.3 கோடி பார்வையாளர்களை கடந்து உலக சாதனை படைத்தது. அப்போது பிரதமர் மோடியின் ஃபேஸ்புக் வீடியோ சிறிது நேரம் தவறுதலாக நீக்கப்பட்டதற்கு மெட்டா நிறுவனம் இப்போது வருத்தம் தெரிவித்து பிரதமர் மோடியிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த நீக்கம் நிகழ்ந்ததாக தெரிவித்து பின்னர் அந்த வீடியோ மீண்டும் ஃபேஸ்புக்கில் இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டதாக விளக்கம் சொல்லப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து மத்திய அரசு விசாரித்து வருவதாகவும் மேலும் தற்காலிக நீக்கம் குறித்து விளக்கமளிக்க மெட்டா அதிகாரிகளை அரசு நேரில் அழைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. மெட்டா நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர், பிரதமர் மோடியின் செல்ஃபி வீடியோ தவறுதலாக அகற்றப்பட்டு பின்னர் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கின்றார். செல்ஃபி மெட்டா என்று எல்லாம் இப்போது அமளி துமளியாக இந்திய அரசியல் மாறிக்கொண்டிருக்கின்றது.
13: Your voice, I am singing song. Soup song. Flop song.

0: மனத்தியால செய்திகள்
1: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
2: தெய்வேந்திர முனை ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் வருடாந்த இசல பெருவிழாவில் கடந்த ஆண்டு பங்கேற்ற 45 காவடி நடன குழுக்களுக்கும் இந்த முறையும் பங்கேற்க அனுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவொன்றை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் பணியாற்றி வந்த இளைஞர் ஒருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பல மில்லியன் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய அரசு வாக்குறுதி அளித்தபடி இளைஞர்கள் மீதான நடவடிக்கைகளை கைவிடாவிட்டால் மீண்டும் போராட்டத்தை கையில் எடுப்போம் என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவில் குடியேற்ற அந்தஸ்தை இழக்கக்கூடும் நிலையில் உள்ள 1000 ஹைட்டி மற்றும் சிறிய நாட்டினருக்கு கனடா ஒரு விருப்பு தேர்வாக அமையாது என்று வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மொஸ்கோ பிராந்தியத்தை நோக்கி செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் 390 மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் ஏவப்பட்டதாக ரஷ்ய தலைநகரின் மேயர் தெரிவித்துள்ளார்.
0: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் நேர்கள் 12 மணி வரை இணைந்திருக்கலாம். எங்களது 10 பாடல்களை கொண்டு வர இருக்கின்றோம். அந்த 10 பாடல்களில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வாக்களிக்க நாங்கள் அந்த பாடல்களை தரவரிசையுடன் ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றோம்.
1: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு? உங்களுக்கு பிடித்த பாடல்களை உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
2: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை 10க்கு 10.
3: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: நேர்களே, வன்கூவரில் இணைந்து கொண்ட காந்தி சந்திப்பு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டார். அந்த பாடலை போல் ஒலிக்கின்றது.

0: ஒளித்தோய்ந்த அந்த பாடல் காந்தியின் விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் சரியாக 10:12 நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5%.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்த போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10க்கு 10.
2: நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் கொண்டு வருகின்ற 10 பாடல்களையும் நேர்களுக்கு முதலில் நாங்கள் தந்து கொண்டு நிகழ்ச்சியுடன் பயணிப்போம். இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற 10 பாடல்களும் இருவரது பாடல்கள். ஒன்று பழம்பெரும் இசையமைப்பாளர் வி குமாரின் இசையில் வெளிவந்த பாடல்கள். அதேபோல் நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த பாடல்கள் என்று இரண்டு கலவையாக இடம்பெற இருக்கின்றன. முதலாவது பாடல் ராஜநாகம் திரைப்படத்தில் தேவன் வேதமும் கண்ணன் கீதையும் ஒரு பாதையில் இங்கு சங்கமம் என்ற பாடல், வி குமாரின் இசையில். இரண்டாவது என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்தில் மறு வார்த்தை பேசாதே மடி மீது நீ தூங்கிடு இமை போல நான் காக்க கனவாய் நீ மாறிடு, தனுஷ் நடிப்பில் வெளிவந்த என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்தில் இடம்பெறும் பாடல். அதேபோல் மூன்றாவது கவிதை இரவு இரவு கவிதை நீ எது நான் என தெரியவில்லை, சுல்லார் திரைப்படத்தில் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த. இலக்கண 4 திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தான் என்ற பாடல், இதொரு ரீமேக்காக வெளிவந்த பாடல். ஏற்கனவே அந்த பாடல் மிஸ்டர் பாரத் திரைப்படத்தில் வெளிவந்திருந்தது, திரும்ப திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் வெளிவந்திருந்தது. அந்த பாடல் இன்றைய நிகழ்ச்சியில் இலக்கம் 4 இடம்பெறுகின்றது. இலக்கம் 5 துள்ளுவதோ உளமை திரைப்படத்திலிருந்து நெருப்பு கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது ஊரே கூத்தடிக்குது வாடா வாடா, துள்ளுவதோ உளமை திரைப்படம். இலக்கம் 6 நல்ல பெண்மணி என்ற ஒரு திரைப்படம், பழம்பெரும் திரைப்படம். அதில் இனங்களிலே என்ன இனம் பெண்ணினம் மெய் எழுத்துக்களில் இருக்கும் அந்த மெல்லினம் என்ற அந்த பாடல் இலக்கம் 6 இடம்பெற்றிருக்கின்றது. இலக்கம் 7 ஜாரடி முனி மோகினி திரைப்படத்தில் பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா அவர் பழக்கத்திலே குழந்தையைப் போல் ஒரு அம்மாச்சி ராஜா என்ற பாடல் படம் பாடல் ரீமேக் செய்யப்பட்டு ஜாரடி மோகினி திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்தது. இலக்கம் 8 காதல் கொண்டேன் திரைப்படத்தில் தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் உயிருடன் கலந்து விட்டான் என்ற பாடல். இலக்கம் 9 தூண்டில் மீன் வி குமாரின் இசையில் வெளிவந்த திரைப்படம். என்னோடு என்னென்னவோ ரகசியம் உன்னோடு சொல்ல வேண்டும் அவசியம் என்ற பழம்பெரும் பாடல். இலக்கம் 10 இடம்பெற்றிருப்புகின்ற பாடல் கண்ணெல்லாம் உன்னெண்ணம் நெஞ்செல்லாம் உன் வண்ணம் கண்ணேனி வாவா என்ற பாடல் வி குமார் இசையில் வெளிவந்த பாடல். அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உன்னே உன்னு கண்ணே கண்ணு திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல்கள்லாம் இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற பாடல்கள். வி குமாரின் பாடல்கள் எந்தளவு தூரம் நேர்களது மனங்களில் இருக்குமோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த பாடல்கள் இலங்கை வானொலியில் மிக அதிகமாக ஆரம்ப காலங்களில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய பாடல்கள் என்பதனால் ஓரிரு நேர்களுக்காவது இந்த பாடல்கள் நிச்சயமாக நினைவில் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அப்படி பாடல்கள் நினைவில் இருந்தால் அவற்றை நீங்கள் சொல்லிக்கொண்டு வாக்களிப்பது எங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதனால் அந்த பாடல்கள் தெரிந்தவர்கள் அவற்றுக்கு நீங்கள் அந்த பாடல் தெரியும் என்றாலும் இதற்கு இத்தனையாவது வாக்களிக்கின்றேன் என்று சொல்லி வாக்களித்தால் அந்த பாடல்கள் எந்தளவு தூரம் நினைவில் நிற்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். புதிய பாடல்கள் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த பாடல்கள் பல நேயர்களுக்கும் நிச்சயமாக பரிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் கொண்டு வந்த பாடல்கள் எல்லாமே ஓரளவு பிரபலமான ஜனரஞ்சகமான பாடல்களை தான் கொண்டு வந்திருக்கின்றோம். மீண்டும் ஒருமை நேர்களை மிக விரைவாக தந்துவிடுகின்றேன். இலக்கம் 1 ராஜநாகம் திரைப்படத்தில் தேவன் வேதமும் கண்ணன் கீதையும், இலக்கம் 2 என்னை நோக்கி பாயின் தோட்டா மறுவார்த்தை பேசாதே, இலக்கம் 3 சுல்லான் திரைப்படத்தில் கவிதை இரவு இரவு கவிதை, இலக்கம் 4 திருவிளையாடல் ஆரம்பம் என்னம்மா கண்ணு சௌக்கியமா, இலக்கம் 5 துள்ளுவத உளமை நெருப்பு கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது, இலக்கம் 6 நல்ல பெண்மணி இனங்களிலே என்ன இனம் பெண்ணினம், இலக்கம் 7 யாரடி மினி மோகினி திரைப்படத்திலிருந்து பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, இலக்கம் 6 காதல், இலக்கம் 8 காதல் கொண்டேன் திரைப்படத்தில் தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன், இலக்கம் 9 தூண்டில் மீன் திரைப்படத்தில் என்னோடு என்னென்னவோ ரகசியம், இலக்கம் 10 உன்னே உன்னு கண்ணே கண்ணு திரைப்படத்தில் கண்ணெல்லாம் உன் எண்ணம் நெஞ்செல்லாம் உன் வண்ணம். இவைதான் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கின்ற பாடல்கள். அலையுங்கள். 4 1 6 6

0: ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார்களும் க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155
0: நிகழ்ச்சியில்
4: இப்போது இணைந்திருக்கின்ற நேர்களை நாங்கள் வாக்களிப்பில் இணைத்துக் கொண்டு பாடல்களுடன் இணைந்திருப்போம். நிகழ்ச்சியில் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கண்ணில் எல்லாம் நல்ல அழகான பாடல்கள். எனக்கு வந்து 1, 2, 4, 8, 10
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். சொல்லுங்கள்
6: காசிநாதன்.
4: ரெண்டாவது என்ன
6: சொன்னீங்க?
4: நன்றி காசிநாதன். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் பாசன, கமல் பேசுறேன்.
4: கமல் வாருங்கள்.
7: எனக்கு பிடிச்சிருக்குது 2, 6, 7, 8, 9, 10, 1, 3, 5.
4: உங்களுக்கு இந்த பழைய பாடல்கள் எதுவும் கேட்ட நினைவுகள் இருக்கா கமல்? சுமார் கேள்வி, ஒரு ஒரு
7: இனம் பெண்ணினம் அந்த பாடல்
4: அல்ல, அதாவது சொல்லணும் நீங்க, அதுக்காகத்தான் நான் கேட்டேன். இனங்களிலே எந்த இனம் பாடல்கள் நேர்கள் முன்பு கேட்டிருந்தால் அதை கொஞ்சம் சொல்லுங்க, கேட்ட பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம், நான் கலியுகவர்தன் கேட்கிறேன்.
4: கலியுகவர்தன் வாருங்கள்.
8: 3, 1, 7, 8, 9. வாய்ப்புக்கு நன்றி. என்ன
4: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம், நான் காசி மண்டும்.
4: காசி சொல்லுங்கள்.
9: எனக்கு 2, 4, 6, 8, 9, 10. நீ ரிமேக் உண்மையா கேட்க நல்லா இருக்கு. என்ன
4: சரி,
9: என்னடா மெட்டது அப்போது நேர் மாதிரி என்னடா இந்த ஓய்வு எடுக்க கூடாது சொல்லுவாரு. இப்ப ஓய்வா இருக்குங்கல்ல, வந்த நேரம் வந்த காலங்கள்ல சிறிய வயசுகள் வயது குறைந்த நேரம் ஓடி ஓடி எல்லாம் செய்தோம். அப்ப படங்க நித்திரை வரும், ஆனா இப்ப நித்திரையே வருது இல்லையே, அதுதான் பேசுறேன். ஒரு முக்கியமான விடயம் என்ன
4: காசி? காசி, நான் நான் ஒரு 3 விஷயம் செய்ய சொல்றேன், அதை செய்யுங்க. நித்திரை வரும்
9: சொல்லுங்க.
4: 1, நடவுங்கள்.
9: நடவுங்கள் நடக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நித்திரை எல்லாம் தேக ஆரோக்கியம்
4: எல்லாம் வரும். இதுதான் உலகத்தின்
9: நன்றி
4: ரகசியம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம் பவான்.
4: வணக்கம். என்ன வென்குவர்? வென்குவர் என்னும் கோழி கூவையில வென்குவர்ல
10: பாட்டு
4: கேட்பவர்கள். இந்த வீக்குமார் எந்த பாடல் உங்களுக்கு நினைவில் இருக்கு, கேட்ட பாடல் மாதிரி இருக்கிறது? எந்த பாடல்
10: குருல எல்லா பாடல் நான் கேட்டிருக்கேன், எல்லாம் கேட்டிருக்கேன், எல்லாம் பாட்டுகள்.
4: அதனாலதான் நீங்கள் இலக்கம் 1-2 வாக்களித்தீர்கள். தேவன் வேதமும் கண்ணன் கீதையும். நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். மதி வரங்கள். வணக்கம். 2, 5, 7, 3
11: என்ன 4, 5, 4, 8.
4: நன்றி மதி. பழைய பாடல் எதுவும் கேட்ட நினைவு இருக்கா மதிக்கு?
11: எனக்கு கேட்ட நினைவு இல்லை.
4: ஆள விட்டா காலம் என்ன?
11: தனுசுமர் நல்ல நடிகர், அவர் எல்லா விதமான நடிப்பையும் வெளிப்படுத்துவர். எனக்கு வந்து ரெண்டாவது, மற்றது அஞ்சு, மற்றது ஒன்பது. மற்ற பாடல்கள் நான் கேட்டது அந்த இந்த பாட்டு இருக்கு, என்னோடு
4: என்னென்ன. நன்றி நன்றி நன்றி நன்றி.
11: அதெல்லாம் கேட்ட பாடல்கள்,
4: அது ஒரு அருமையான பாடல். அந்த காலத்துல அடிக்கடி போகும் வானொலியில. என்ன
11: அதை செலக்ட் பண்ணிக்கிறேன், மூன்றாவதா.
4: சரி நன்றி நன்றி ரசிகர். நேரம் 10:24. நேர்கள் இதுவரை கண்ணன், காசிநாதன், கமல், கலியுகவர்தன், காசி, வெண்குவர், பவான், மதி, ரசிகன் ஆகியோர் வாக்களித்திருக்கின்றார்கள். நீங்களும் உங்களது வாக்குகளை 11 வரை இணைந்து அளிக்கலாம். உங்கள் வாக்குகள்தான் இந்த நிகழ்ச்சியின் பாடல்களின் தரவரிசைக்கு மிக அவசியம். மறந்துவிடாதீர்கள். காற்றலை மூலம் 416-6444-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து வாக்களிக்கலாம். நேர்கள் எங்களது ஃபேஸ்புக் தளத்தினூடாகவும் சென்று உங்கள் வாக்குகளை பதிவு செய்யலாம். இது சுதா விருப்பப்பாடு.

வணக்கம், நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: கீப் லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: நேர்களை நிகழ்ச்சியில் வாக்களிப்புடன் இணைகின்ற நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் பாரத். நான்
1: இதேன். வணக்கம் பாரத்.
2: எல்லாம் நல்ல பாடல்கள். எனக்கு உண்மையா குளிக்கிறத தேவன் வேதமும் கண்ணங்கீதை ராஜநாகம் அருமையா இருக்கும் அந்த பாட்டு. நான் வாக்கள் இதுல பாக்கக்குள்ள 2, 1, 3, 4, 5, 6, 7, 9, 10 அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துருங்க. எல்லாம் நல்ல பாடல்கள்.
1: இதே உங்களுக்கு நிச்சயம் தெரியும் இந்த வி குமார் எந்த பாடல்கள் நீங்க கேட்ட பாடல்கள். இதுல ஒன்று வேதம்,
2: இதுல அதான் தேவன் வேதமும் கண்ணங்கீதையும் நல்லம் அருமையான பாட்டு. படத்திலே நல்லா இருக்கும் ஸ்ரீகாந்த் நடிப்பு பார்த்திருக்கிறேன். மற்ற இனங்களிலே பெண் இனம் அது அடிக்கடி ஆக்கள் ரேடியோலே நீங்க கூடுதலா போடுறது இந்த பாட்டு. கூடுதலா ஜெய்சங்கருக்கு நல்ல பாட்டுகள் இசை அமைச்சிருக்கிறார்.
1: ஜெய்சங்கரோட நிறைய பாடல்கள் வீக்கு
2: முன்னாள் 100க்கு 100 ஆட்டுகள் தான் நினைக்கிறேன். நல்ல பாட்டுகள் இருக்குது. ஜெய்சங்கரோட சூப்பர் பாட்டுகள் இருக்குது. நன்றி.
1: நல்ல பதிவு, நல்ல பதிவு. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: கொஞ்சம் உடம்பு சரியாக இருந்தது, பட் இப்ப சரியா இருக்கு. நன்றி. நல்ல பாடல்கள் ரவிக்குமாரோட எனக்கு 2வது முதல்ல மறுவார்த்தை பேசாதேன்னு, அப்புறம் பின்ன 3, 4, 5, 10.
1: பிரேமா உங்களுக்கும் வி குமாரின் பாடல்கள் பல நினைவுக்கு ஓடியாரு.
3: ரொம்ப நல்ல பாடல்கள் எடுத்து வருவேன். நீங்கள் அவரோட பாடல்
1: நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
4: சுதா.
1: சுதா சொல்லுங்க.
4: எனக்கு வந்து 2, 3, 5, 7, 8 அந்த எனக்கு அந்த பாட்டு அவ்வளவு வயசு போகல, அதனால அந்த பாட்டு கேட்டுக்கறேன். அந்த இனங்களிலே என்ன இனம் பெண்ணினம் அந்த பாட்டு கேட்டு
1: சுதா பாடல்கள் கேட்கறதுக்கு வயது. நீங்க அடிக்கடி இந்த கதை சொல்ற நீங்கள் வயது நீங்க பயப்படுத்தவில்லை. ரெண்டா பாடல் ரசனை என்பது இப்ப நாங்கள் இன்றைக்கும் அந்த காலத்துல வெளிவந்த கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் என்றெல்லாம் அந்த பாடல் எல்லாம் நினைவில் வச்சுக்கொண்டு அந்த பாடல் ரசிச்சு கேட்கிறோம். அதுக்காக நாங்கள் அந்த காலத்தில் பிறந்தவர்கள் என்பதை அர்த்தமல்ல. வெளிவந்த பல பாடல்கள் இன்றைக்கும் எங்களுக்கு பிடிக்குது. நன்றி சுதா. பாடல் பாடல்
5: வணக்கம். நான் உங்கள் மனோ பேசுகிறேன்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: இது மதியின் விருப்ப பாடல்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
2: 10க்கு 10.
3: நேர்களை 10க்கு 10 நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த 10 பாடல்களை மீண்டும் ஒருமுறை புதிய நேர்களுக்காக நினைவுபடுத்துகின்றோம். இன்று 10க்கு 10 நிகழ்ச்சியில் தனுஷ் நடிப்பில் வெளிவந்த பாடல்கள் மற்றும் வி குமார் பழம்பெரும் இசையமைப்பாளர் வி குமாரின் இசையில் வெளிவந்த பாடல்கள் என்ற இரண்டு கலவைகள் இடம்பெற்றிருக்கின்றன. முதலாவது பாடல் ராஜநாகம் திரைப்படத்தில் தேவன் வேதமும் கண்ணன் கீதையும் ஒரு பாதையில் இங்கு சங்கமம். இரண்டாவது என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்தில் மறுவார்த்தை பேசாதே. மூன்றாவது சுல்லான் திரைப்படத்திலிருந்து கவிதை இரவு இரவு கவிதை. இலக்கம் 4 திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்தில் என்னம்மா கண்ணு சௌக்கியமா. இலக்கம் 5 துள்ளுவதோ இளமை நெருப்பு கூத்தடிக்குது காத்தும் கூத்தடிக்குது. இலக்கம் 6 நல்ல பெண்மணி திரைப்படத்தில் இனங்களிலே என்ன இனம் பெண்ணினம். இலக்கம் 7 யாரடி மோகினி திரைப்படத்திலிருந்து பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா. இலக்கம் 8 காதல் கொண்டேன் திரைப்படத்தில் தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் என் உயிருடன் கலந்து விட்டால். இலக்கம் 9 தூண்டில் மீன் என்னோடு என்னென்னவோ ரகசியம் உன்னோடு சொல்ல வேண்டும் அவசியம். இலக்கம் 10 கண்ணெல்லாம் உன் வண்ணம் நெஞ்செல்லாம் உன் வண்ணம் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ண திரைப்படத்திலிருந்து இப்பொழுது நிகழ்ச்சியில் வாக்களிக்கும் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: என்ன
3: பாடல்கள் உங்களை கவர்ந்திருக்கு?
4: அரசியல்
3: சரி
4: 3-2 5-7-8
3: இப்ப எல்லா சினிமா நட்சத்திரங்களுக்கும் ஒரு அரசியல் காத்து அடிக்குது.
4: என்ன
3: பார்ப்போம், என்ன நிலை என்று தமிழ்நாட்டுக்கு என்ன நிலை என்று பார்ப்போம்.
4: தமிழர்களுக்கு என்ன நிலை, தமிழ்நாட்டுக்கு என்ன நிலை? நன்றி. வணக்கம்.
3: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். காந்தி.
3: காந்தி வாருங்கள்.
5: என்ன செய்ய தமிழ்நாட்டுக்கு வந்த என்ன சொல்றது
3: வந்த சோதனை
5: சோதனை எனக்கு வந்து 6 அதுக்காண்டி பாட்டை வறுக்க முடியாது. 6-10-2-1-3
3: நன்றி. நன்றி காந்தி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம் பாசன், நிர்மலா அழைக்கிறேன்.
3: நிர்மலா காலை வணக்கம். எப்படி இன்றைக்கு கொஞ்சம் உஷாரா இருக்கிற மாதிரி இருக்கும் குரல்.
6: ஆமாம் கொஞ்சம் ஓகே.
3: அருமை, நன்றி, சந்தோஷம்.
6: எனக்கு வந்து 3-2
3: பாடல்கள் கேட்ட நினைவுகள் இருக்கா நிர்மலா? நிச்சயமா இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒலிக்கும் அந்த பாடல்கள்.
6: நாங்க படிக்கிற காலத்துல இருந்து சின்னத்துல.
3: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம் வாசன் சாரா.
3: சாரா வணக்கம், வாங்க.
7: எனக்கு 2-3-7-8
3: என்ன சொல்றீங்க? 1-3
7: 2-3-7-8 10-5-6
3: நன்றி. நன்றி சாரா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
7: நன்றி.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். 11வது நேராக நாங்கள் அடுத்த நேரை இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம் ஐயா வாசன், இனிய கால வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
3: நல்ல நலம். வாங்க கோதாஸ்.
8: என்ன நாங்க வாக்கிங் பிற ஷாப்பிங் அதால எல்லாம் போச்சு.
3: அது நல்ல, அது முக்கியம்.
8: எனக்கு 1-9 தவிர மற்ற எல்லாத்துக்கும் போடணும்.
3: 1-9 தவிர.
8: ஆமா
3: சரி.
8: அதான் ரெண்டும் பரிச்சயம் இல்லாத பாடல், மற்ற எல்லாம் நல்ல பாட்டு, நான் பிடிச்ச பாட்டு.
3: சரி. நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம்.
9: வணக்கம் வெண்பா.
3: வெண்பா சொல்லுங்க.
9: எனக்கு 6-7-8 2-9-5
3: வெண்பாக அந்த விகுமாரின் பாடல்கள் கேட்ட நினைவுகள் இருக்கா?
9: தாமரை கண்ணங்கள் நல்ல பாட்டு.
3: இல்ல, நான் சொன்னது இதுல கொண்டு வந்த பாட்டுல
9: இதுல அந்த அதான் ஆறாவது அதான் தெரியல,
3: அதுதான் கேட்டான். சரி, நன்றி நன்றி. இப்பொழுது நேரம் 10:50. உங்களது விருப்ப பாடல்களுக்கு நீங்கள் 11 வரை இணைந்து கொண்டு வாக்களிக்கலாம். அது ஜனா விருப்பத்தில்.

0: பத்துக்கு பத்து உங்கள் வாக்கு எதற்கு?
1: உங்களுக்கு பிடித்த பாடல்களை
0: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
1: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை.
0: 10க்கு 10.
2: ஆமாம் நேர்களை, இப்பொழுது வாக்களிக்க காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம், பேசுங்கள். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை. வணக்கம்.
3: வணக்கம் பாசன், நான் மதன் கலைக்கின்றேன்.
2: மதன் வாருங்கள், 18வது நேராக மதன் இணைகின்றார். சொல்லுங்கள் மதன்.
3: எல்லாமே நல்ல பாட்டு பிடித்தது. 1, 6, 10.
2: 1, 6, 10. வேற கதை இல்லை. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்
4: பாசன். வணக்கம், நான் சிவன்.
2: சிவன் வாங்கோ. சிவன் என்ன சிவன் நீங்கள்?
4: இல்ல, எல்லாருக்கும் இடம் கொடுக்கத்தானே. நேர்கள் வந்திருக்கு.
2: உமரான் உமரான் குரல் கொடுக்கணும். கூட குரலை கேட்கணும் என்ன நாங்கள்
4: எனக்கு வந்து 2 இடங்கள் என்ன பொன்னம்.
2: ஓ,
4: அது எத்தனையாவது? 6. மற்றது 10. மற்றது 2 நீ 3.
2: ஓ, நன்றி நன்றி சிவன்.
4: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், பேசுங்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம், பேசுங்கள். வணக்கம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? வணக்கம். அவர் பேசுவதாகவே இல்லை. பல தடவை இணைத்தோம், என்ன பிரச்சனை என்று தெரியல.
5: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா. 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
7: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
8: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்.
7: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
8: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி. மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200. 9056677200.
9: அது கலிங்கவர்தன் விருப்பம்.

சந்திரமதி என் காட்டில் விட்டு பாட சொல்லட்ட, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு போட சொல்லட்ட, சங்கதி எல்லாம் புட்டு புட்டு, சங்கதி எல்லாம் புட்டு.

0: அந்த பாடல் ஒலித்தோம். இந்த நேரம் 11:03 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ்ச்சி அவலி நியூஸ். நாட்டில் உள்ள அனைத்து நீதிவான்கள், நீதிபதிகள் மற்றும் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் நீடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சேவின் மகன் சட்டத்தரணி ரகித ராஜபக்சே, ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் தொகுதி அமைப்பாளர் சரித் அபயசிங்க உள்ளிட்ட மூவருக்கு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அண்மை காலமாக வங்கிக் கணக்கு முடக்கப்படும் என்ற போலி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் பொதுமக்கள் தங்களின் பணத்தை இழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே உஷாராக இருக்க சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். கனடாவில் வசிக்காதவர்களிடமிருந்து செலுத்தப்படாத மற்றும் தள்ளுபடி செய்யப்பட்ட மருத்துவ கட்டணங்களாக அட்லாண்டிக் கனடாவின் சுகாதார அதிகாரிகள் கிட்டத்தட்ட $42 மில்லியன்களை பதிவு செய்துள்ளனர். ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்க கோரியதைத் தொடர்ந்து அந்த நாட்டின் மீதான தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திங்களன்று தெரிவித்தார்.
2: உங்கள் வாக்குகளின் அடிப்படையில் தரவரிசைப்படுத்தப் போகின்றோம்.
3: கேட்க தவறாதீர்கள். காலை 10 மணி தொடக்கம், 12 மணி வரை
2: 10க்கு 10.
0: நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
4: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன்.

0: keep listening to CMR Tamil HD.
1: நேர்களே, சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் பத்துக்கு பத்து நிகழ்ச்சி இப்பொழுது பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு ஒளிபரப்பில் காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்களது ரசனைக்கேற்ப இப்போது பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எங்களது சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் வெப்தளத்தின் ஊடாக, ஃபேஸ்புக் தளத்தின் ஊடாக இணைந்து கொண்டு வாக்களித்த இளங்கோவன் சண்முகம் மற்றும் நிஷா ஸ்ரீ நந்தினி சுதர்சன், ஜீவா சின்னா, ராதாகிருஷ்ணன் அந்த நேர்களது வாக்குகளின் அடிப்படையிலும், காட்டலை வழியே இணைந்து கொண்டு வாக்களித்த நேர்களான கண்ணன், காசிநாதன், கமல், கலியுக வருதன், காசி, வன்குவர் பவான், மதி, ரசிகன், இதயன், பிரேமா, சுதா, குயின்ஸ்டன், வன்குவர் காந்தி, நிர்மலா, சாரா, அதேபோல் குகதாஸ், வெண்பா, மதன், சிவன், இவர்களது வாக்குகளின் அடிப்படையிலும் பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டதில் 10th இடத்தை பிடித்தொழிக்கின்றது எங்களது நிகழ்ச்சியில் இன்றைய 9th இலக்கத்தில் இடம்பெற்ற பாடல். தூண்டில் மீன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வி குமாரின் இசையில் ஒழிக்கின்றது. இந்த பாடலில் வி குமாரின் மனைவி, காதல் மனைவி சுவர்ணாவும் குரல் கொடுத்திருப்பார்.

0: அந்த பாடல் தூண்டில் மீன் திரைப்படத்திலிருந்து சுவர்ணா, கே சுவர்ணா, குமார் சுவர்ணா, வி குமாரின் துணைவியார் சுவர்ணா மற்றும் பி ஜெயச்சந்திரன் ஆகியோர் குரல்களில் பாடல் 10 இடத்தை பிடித்தொழித்தோ. இந்த நேரம் 11:12 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக எங்களது பாடல்கள் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றன.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை எச்டியில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை எச்டியில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
0: நேர்களை, கனடாவில் ப்ரொஜெக்ட் பே என்ற பெயரில் போலீசார் நடத்திய தீவிர தேடுதல் நடவடிக்கையில் 1039 மதிப்பிலான போதைப் பொருட்கள் மற்றும் 17 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இந்திய வம்சாவளியினர் உட்பட 19 பேர் கைது செய்து அமெரிக்க எல்லையிலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அமெரிக்க எல்லையிலிருந்து கனடாவுக்குள் சரக்கு லொரிகள் மூலமாக கொக்கைன், மெத்தம் பெட்டமைன் மற்றும் ஓபியம் உள்ளிட்ட ஆபத்தான போதை மருந்துகள் கடத்தப்படுவதாக கிடைத்த எச்சரிக்கையை அடுத்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. 1039 மதிப்பிலான போதைப் பொருட்கள் மற்றும் 17 துப்பாக்கிகள் இவற்றுடன் 19 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் இந்திய வம்சாவளியினர் அதிகம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. நேரம் இப்பொழுது 11:13 நிகழ்ச்சியில் 9 இடத்தை பிடித்தொழிக்கின்றது. 1:1 கண்ணே கண்ணு இது திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் எஸ்பிபி மற்றும் சுவர்ணா, வி குமாரின் துணைவியார்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: 22-1775
0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்
0: பயன்படுத்தப்பட

0: அது புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோலிங்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
2: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். இந்த வேளையில் நாங்கள் ஜப்பான் என்ற நாடு, பொதுவாகவே உலக அரங்கிலே பல்வேறு விதமான சாதனைகளுக்கு அத்திவாரமிட்ட நாடு என்ற பெருமை ஜப்பானுக்கு இருக்கின்றது. 20வது நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் உலகத்தில் கைத்தொழில் வளர்ச்சியில் ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக இங்கிலாந்து போன்ற நாடுகள் கோலோச்சியிருந்தன. 20வது நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இந்த கைத்தொழில் ஆட்சி அமெரிக்காவிடம் வந்தது. அதன் பின்னர் அமெரிக்காவிடமிருந்து தனது நவீன தொழில்நுட்ப மூலம் மிகப்பெரிய மாற்றத்தை, 2வது உலக மகாயுத்தத்துக்கு பின்னர் திடுதிப்பென்று தனது பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்ட மிகப்பெரிய நாடு ஜப்பான். 1980களில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா என்று உலகத்தின் பல நாடுகளுக்கே பச்சை கொடி அல்லது ஒரு சவால் விடக்கூடிய வகையில் ஜப்பானது தொழில்நுட்பம் மிக பிரம்மாண்ட முன்னேற்றத்தை கண்டது. அதன் காரணமாக கைத்தொழில் வளர்ச்சியில் பாரிய முன்னேற்றத்தை சாதித்து காட்டினார்கள். அவ்வாறான தனது மூளை மூலம், சுறுசுறுப்பின் மூலம், கடின உழைப்பின் மூலம் ஜப்பானிய மக்கள் ஜப்பானை உலகத்தின் முதல் தர கைத்தொழில் நாடாக மாற்றியமைத்தார்கள். அப்படி மாற்றியமைத்த போதிலும் இந்த ஜப்பான் நாட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அந்த நாட்டில் அமைவிடம் காரணமாக ஏற்படக்கூடிய மிகப்பாரிய இயற்கை அனர்த்தம். இந்த இயற்கை அனர்த்தங்கள் என்பது ஜப்பானில் ஒரு சில இயற்கை அனர்த்தங்கள் மட்டும் அல்ல, பல இயற்கை அனர்த்தங்களுக்கு ஜப்பான் முகம் கொடுக்கின்றது. ஏனென்றால் அதன் பூகோள அமைவிடம் பசிபிக் சமுத்திரத்தில் அமைந்திருக்கக்கூடியது. பசிபிக் தகடும் மற்றும் ஐரோ ஆசிய தகடும் ஒன்றாக இணைகின்ற இடங்களில் ஜப்பானிய தீவுகள் அமைகின்றன. கொன்சு, கியூசு, சிக்கோகு, கொக்கைடோ என்று 4 பிரதான தீவுகள் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஜப்பானில் பல்வேறு விதமான 1000கணக்கான சிறிய தீவுகள் இருக்கின்றன. ஒகினாவோ என்ற தீவு இருக்கின்றது. அந்த தீவில் வாழுகின்ற ஜப்பானிய மக்கள் இயற்கையுடன் இணைந்த ஒன்றிய வாழ்வு வாழ்கின்றார்கள். கடினமான உழைப்பாளிகள், 100 வயது வரை சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடியவர்கள். அதனால் ஒகினாவோ தீவில் வாழுகின்ற ஜப்பானியர்கள் 100 வயதுக்கு மேலும் மிக ஆரோக்கியமாக வாழ்கின்றார்கள் என்று சர்வதேச ரீதியில் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஜப்பான் கடும் உழைப்பு கொண்டவர்கள், நல்ல பண்புகள் கொண்டவர்கள் என்று பல பெருமைகள் இருக்கின்றது. உலகத்தின் தூய்மையான நாடுகளில் ஒன்று, நாட்டின் சட்ட திட்டங்களை மதித்து நடக்கக்கூடிய மக்களை கொண்டிருக்கக்கூடிய நாடு. வெளிநாட்டவர்களை அதிகம் தமது நாடுகளுக்குள் உள்நுழைய அனுமதிப்பில்லை ஜப்பானியர்கள். தமது மொழியில் கற்க வேண்டும், தமது மொழியில் தொழில் புரிய வேண்டும் என்பதை மிக கடுமையாக கொண்டிருக்கக்கூடிய ஜப்பான் தேசத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னவென்றால் இயற்கை அனர்த்தம். அது சுனாமி. இந்த சுனாமி என்ற பேரையே உலகத்துக்கு தந்தது ஜப்பான் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். ஏனென்றால் அடிக்கடி அந்த நாட்டில் சுனாமி ஏற்படுவது, எங்கள் நாடுகளில் பொதுவாகவே காற்று வீசுவது போல், மழை பெய்வது போல் சுனாமி என்பது அந்த நாட்டில் ஒரு சாதாரண இயற்கை அனர்த்தம். அதனால் அந்த சுனாமிக்கு எவ்வாறு பாதுகாப்பை பெற வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய பாடத்தை உலகத்துக்கு முன்னோடியாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றது ஜப்பான். அது மட்டுமல்ல, எரிமலைகள் இருக்கின்றது ஜப்பானை சூழ உள்ள பல்வேறு விதமான சமுத்திர பிரதேசங்களில். ஜப்பானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துக்களில் ஒன்று சூறாவளி. ஜப்பான் போன்ற நாடுகளில் தைப்பூன் போன்ற சூறாவளிகள் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை, அடித்தால் மிகப்பெரிய அனர்த்தங்களை உருவாக்கக்கூடியவை. அதை விட மிக முக்கியமானது ஜப்பானில் அடிக்கடி ஏற்படுகின்ற நிலநடுக்கம். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இடத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட வண்ணம் இருக்கின்றது. தென்மேற்கு ஜப்பானில் இன்றைய தினம் 7.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும், காசிமா நகரில் உள்ள ஏயோன் மோல் வணிக வளாகத்துக்குள் பலர் சிக்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து குமாட்டோவில் உள்ள ஏயோன் மோலில் வெடிப்பு ஏற்பட்டதாக சில தகவல்கள் கூறுகின்றன. நிலநடுக்கம் கியூசு தீவின் உட்பகுதியில் மாலை 4:27 மணிக்கு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இதன் மையம் 10 கிலோமீட்டர் ஆழமற்ற பகுதியில் அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் 150,000 மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான முகாம்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதேவேளை நிலநடுக்கத்தை தொடர்ந்து விடுக்கப்பட்ட குறுகிய கால சுனாமி எச்சரிக்கை 1 மணி நேரத்துக்குள் திரும்ப பெறப்பட்டாலும் ஆழமற்ற மையப்பகுதி என்பதால் வலுவான பின் அதிர்வுகள் ஏற்படக்கூடும் என அந்த நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கின்றது. இதுதான் ஜப்பானிய மக்களின் வாழ்க்கை நேர்களே. அவர்கள் எப்போதுமே இந்த மிகப்பெரிய மலைகள் மிகப்பெருமளவிலான கரடுமுரடான தேசங்களில் தான் ஜப்பான் அமைந்திருக்கின்றது. ஜப்பானின் 1/3 அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த தேசத்தை எடுத்தால் ஏறத்தாழ 50% மேற்பட்ட பகுதி மலைகளால் சூழப்பட்டுள்ளது. கொடாக் என்ற மலை, ஃபியூஜி என்ற மலைச்சிகரம், இப்படி பல மலைச்சிகரங்கள் மலைத்தொடர்களை கொண்டிருக்கக்கூடியது. ஆனால் இதற்குள்ளும் ஜப்பான் நவீன தொழில்நுட்பத்தால் முன்னேறியிருக்கின்றது. கரையோர பிரதேசங்களில் நகரங்களை உருவாக்கி, டோக்கியோ என்பது உலகத்தில் அதிக மக்கள் வாழுகின்ற மிகப்பெரிய நகரம் என்று சொன்னால் டோக்கியோ நகரத்துக்கு நிகர் உலகத்தில் எந்த நகரமும் இல்லை. அது மட்டுமல்ல, ஜப்பான் மலை சார்ந்த பகுதியாக இருந்தாலும் தனது நாட்டின் விவசாய தேவைகளை தானே பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஜப்பானுக்கு ஏற்பட்ட ஒரு படிப்பினை காரணமாக படிக்கட்டு முறை பயிற்சிகை என்று சொல்வார்கள் தமிழில் ஒரு பயிற்சிகை முறை, அந்த பயிற்சிகையை உலகத்துக்கு அறிமுகம் செய்து இன்று தனக்கு வேண்டிய விவசாய பொருட்களை தானே உற்பத்தி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய மகோன்னதத்தை அந்த நாடு உருவாக்கி இருக்கின்றது. இவ்வாறு கடும் உழைப்பு, பல்வேறு விதமான தூண்டல்கள், இயற்கை அனர்த்தத்துடன் அவர்கள் போராடி பல்வேறு விதமான சவால்களுக்கு முகம் கொடுத்து அதன் மூலம் கற்ற பாடங்கள், 2nd World War ஹீரோசிமா நாகசாகி நகர்கள் மீது போடப்பட்டதால் ஏற்பட்ட வடுக்கள், இவற்றிலிருந்து மீண்டு எழுந்து இப்போது வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த நாட்டுக்கு புவி நடுக்கம், சுனாமி, இந்த புயல்கள் மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும் அவற்றை வெற்றி கொள்ளுகின்ற மிகப்பெரிய நவீன தொழில்நுட்ப முறைகள் மூலம் அந்த சவால்களை வெற்றி கொள்ளுகின்ற முறைகளை ஜப்பான் காலத்துக்கு காலம் புதிது புதிதாக அறிமுகப்படுத்திய வண்ணம் இருக்கின்றது. நிகழ்ச்சியில் 8th இடத்தை பிடிக்கின்றது காதல் கொண்டேன் திரைப்பட பாடல்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். 10:10 நிகழ்ச்சியில் நாம் அடுத்து நிகழ்ச்சியிலே 7 இடத்தை பிடித்தொழிக்க இருக்கின்றது. அடுத்த பாடல் 7 இடத்தை பிடித்திருக்கக்கூடிய பாடல் இது என்று நீர்கள் அறிவதற்கு முன்னர், ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்னர் சீனாவிலும் அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. வடமேற்கு மாகாணமான ஹாங்காய் மாகாணத்தில் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு 5.7 ரிச்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக சீன நிலநடுக்க வலையமைப்பு மையம் தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது நிலநடுக்கம் ஒரு நாட்டில் ஏற்பட்டால் அதை சூழ உள்ள பல நாடுகளிலும் அந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் கடத்தப்படுகின்றன. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் உலகம் முழுவதும் கடத்தப்பட்டது. அதேபோல் ஒரு நாட்டில் சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ஜப்பான், தாய்வான் போன்ற நாடுகளையும் தாக்குகின்றது. பூமி தகட்டில் ஏற்படுகின்ற பாரிய மாற்றங்கள் இதற்கு காரணமாக சொல்லப்படுகின்றது. பூமியில் சிறியதும் பெரியதுமான பல்வேறு விதமான தகடுகள் இருக்கின்றன. இந்த தகடுகள் நகர்ந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நகர்வுகளின் போது ஒரு தகடு இன்னொரு தகடுடன் ஒன்றையொன்று ஒருங்குதல், இன்னொரு தகடு இன்னொரு தகட்டிலிருந்து விலகிச் செல்லுதல், ஒரு தகடு இன்னொரு தகட்டின் கீழ் அமிழ்ந்து செல்லுதல் போன்ற வேளைகளில் ஏற்படக்கூடிய சிறிய பெரியதுமான சருகல்கள், விலகல்கள் காரணமாக இந்த புவி நடுக்கங்கள் உலகத்தில் பலவாறாக இப்போது நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன. நிகழ்ச்சியில் 7 இடத்தை பிடித்தொழிக்கின்றது துள்ளுவதோ இளமை.

0: அந்த பாடல் ஒழித்த இந்த நேரம் 11:40 நேர்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். 10:10 நிகழ்ச்சியில் இப்பொழுது ஒழித்த இந்த பாடல் நிகழ்ச்சியில் 7 பிடித்திருந்தது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து 6 பிடித்தொழிக்கும் பாடலுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். அதற்கு முன்னர் வர்த்தக விளம்பரங்களில்
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-992-4462.
0: கனடாவில் மிகப்பெரிய மாகாணங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது சஸ்கச்வான். சஸ்கச்வானுக்கு இருக்கக்கூடிய பெருமை என்னவென்றால், கனடாவின் தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்படும் மிக பெருமளவிலான கோதையை விளைகின்ற கனடாவின் மாநிலங்களில் ஒன்றாக இந்த சஸ்கச்வான் மாநிலம் விளங்குகின்றது. ரெஜினா அதன் தலைநகரமாக இருக்கக்கூடியது. சாஸ்கடூன் அதன் மிகப்பெரிய நகரம் என்ற பெருமை பெற்றிருக்கக்கூடிய இந்த சஸ்கச்வான் மாநிலத்தில் தற்போது அதிகளவிலான விபத்துக்கள் பதிவாகி இருப்பதாக, இந்த ஜூலை மாதம் அதிக விபத்துக்கள் இடம்பெற்ற மாநிலம் என்ற அந்த பெயரை இந்த மாநிலம் பெற்றிருக்கின்றது. அது அவப்பேரா நல்ல பேரா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் கனடாவின் சஸ்கச்வான் மாகாணத்தில் 12 விபத்துக்களில் 17 பலியாகியுள்ளதாக கனேடிய போலீசார் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். கனடாவில் சஸ்கச்வான் மாகாணத்தில் ஜூலை மாதம் 10 முதல் 21 வரையிலான 12 விபத்துகள் தொடர்பில் தங்களுக்கு அழைப்புகள் வந்ததாகவும், அந்த விபத்துகளில் 17 பலியாகியுள்ளதாகவும், அந்த விபத்துகளில் பாதிக்கு மது அல்லது போதைப்பொருள் அருந்திய சாரதிகளே காரணம் என்றும் சொல்லப்படுகின்றது. மது அருந்திவிட்டு போதையில் வாகனம் ஓட்டிய சாரதி ஒருவர் ஏற்படுத்திய விபத்தில் 17 மகனான கிவினை இழந்த ஒரு பெண் தனது குமுறலை வெளியிட்டிருக்கின்றார். யாராவது மது அருந்திவிட்டு போதையில் வாகனம் ஓட்டுவதை கண்டால் மக்கள் அவசர உதவியை அழைக்க வேண்டும் என்றும் இப்போது அங்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. ஆகவே மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்துவதை இயன்றளவு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இப்போது கனேடிய போலீசார் பொதுமக்களுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையாக அறிவித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்டால் கடும் தண்டங்கள் உள்ளது என்பதை மறந்துவிடக்கூடாது.

புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நேர்களை திருவிளையாடல் ஆரம்பம். இது திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியில் ஆறாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது. இந்த பாடல்

0: அந்த பாடல் ஒளித்தோய்ந்த நேரம் 11:48 நீங்கள் 10:10 நிகழ்ச்சியுடன் பயணிக்கும் நேரம் இது.
1: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
2: காசு வேணும் கேட்டேன், இல்லையென்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
4: ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: கீப் லிசனிங் டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். 10க்கு 10 நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான பாடல்கள், அந்த பாடல்கள் நேர்களது வாக்களிப்பின் அடிப்படையில் இப்பொழுது தர வரிசையில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றன. இந்த வேளையிலே நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து 5ஆம் இடத்தை பிடித்து ஒலிக்கும் பாடல் எது என்று நேர்கள் இப்பொழுது ஆர்வமாக இருப்பீர்கள். 5ஆம் இடத்தை பிடித்து ஒலிக்க இருக்கின்ற பாடலுக்கு முன்னர் ஒரு சின்ன தகவலை தந்து கொண்டு நாங்கள் பாடலுடன் இணைந்திருப்போம். இலங்கையில் மேலும் 2 வரிகளை அறிமுகப்படுத்த சர்வதேச நாணய நிதியம் இப்போது ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றது. இலங்கையில் மேலும் 2 வரிகளை அறிமுகப்படுத்த சர்வதேச நாணய நிதியம் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இலங்கைக்கு இந்த புதிய வரிகள் அறிமுகப்படுத்துமாறு முன்மொழிந்துள்ளதாக பிரதி அமைச்சர் சதுரங்க அபயசிங்க தெரிவித்திருக்கின்றார். தற்போது பொருளாதார சூழ்நிலையில் இந்த கூடுதல் வரிகள் நாட்டுக்கு அவசியம் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினாலும், எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள மறைமுக வரிகளை நீக்குவது குறித்து பிரதி அமைச்சர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக சொல்லப்படுகின்றது. மக்கள் எதிர்நோக்கும் பொருளாதார சுமைகளை குறைக்கும் நோக்கில் இந்த மறைமுக வரிகளை படிப்படியாக அகற்றுவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாகவும் அவர் IMF-க்கு தெளிவுபடுத்தியிருப்பதாக சொல்லப்படுகின்ற அதேவேளை, தற்போதைய பொருளாதார முன்னேற்றம் மற்றும் சீர்திருத்தங்கள் மூலம் கிடைக்கப்பெறும் பலன்களை நேரடியாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதே தமது நோக்கம் என்றும் பிரதி அமைச்சர் இந்த வேளையில் சுட்டிக்காட்டியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. நல்ல விடயம், மக்களுக்கு இருக்கக்கூடிய வரிச்சுமைகளை நீக்கினால் நிச்சயமாக மக்கள் இன்று அங்கு இருக்கக்கூடிய பணவீக்க நிலைமை, பொருளாதார முடக்கம், அது மட்டுமல்ல பொருட்களின் எகிறு விலைகள் இவற்றிலிருந்து கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சை அடைவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இலங்கையின் முன்னணி வங்கிகளில் ஒன்றான DFCC வங்கி வாடிக்கையாளர் சேவையில் புதியதொரு மைல்கல்லை எட்டியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. நாட்டின் வங்கி வரலாற்றில் முதல் முறையாக 8 மொழிகளில் சேவையாற்றக்கூடிய நவீன ATM மற்றும் CRM இயந்திரங்களை இந்த வங்கி அறிமுகம் செய்திருக்கின்றது. எந்த வங்கி தெரியுமோ? DFCC என்று அழைக்கப்படுகின்ற இந்த வங்கிதான் 8 மொழிகளில் ATM. அந்த மொழிகள் பிரெஞ்சு, ஜெர்மன், சீனம், ஹிந்தி, ரஷ்யன் போன்ற மொழிகள், தமிழ் மற்றும் சிங்களம், ஆங்கிலம் போன்ற மொழிகளும் இதனுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இது இலங்கை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைவதை விட வெளிநாடுகளிலிருந்து செல்வோருக்கு, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நிச்சயமாக இது மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இப்பொழுது நேரம் சரியாக 11:52. நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியிலே நாங்கள் தொடர்ந்து 5ஆம் இடத்தை பிடித்த ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. சுசித்ரா, நவீன் ஆகியோரது குரல்களில் திருவிளையாடல் ஆரம்பத்தை தொடர்ந்து ஜாரடி நீ மோகினி.
2: இப்படி முகமெல்லாம் வேட்டு கொட்டுறது
3: எனக்கு தெரியல.
2: அச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது
3: எனக்கு தெரியல.
2: உட்காருங்க.

0: சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3 HD2
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
7: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
7: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
6: சுகந்தன் 416-540-6269.
7: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
8: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: நேர்களை, இந்த வேளையில் இலங்கை பற்றி பல்வேறு விதமான செய்திகள், கொஞ்சம் வேதனை சோதனை தருகின்ற செய்திகளைத்தான் நாங்கள் பார்த்து வந்தோம். இப்பொழுது இலங்கையில் இருந்த ஒரு உல்லாசமான செய்தி வந்திருக்கின்றது. என்ன உல்லாசமான செய்தி? உல்லாசம் இல்லை, நாங்கள் கொஞ்சம் நெஞ்சை நிமித்தி கொள்ளக்கூடிய செய்தி. சர்வதேச விண்வெளி திட்டத்திற்கு தேர்வாகி இலங்கை மாணவி சாதனை படைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. சர்வதேச விண்வெளி திட்டமான சக்தி சாட் அமைப்பில் இலங்கையின் சார்பில் பங்கேற்க 18 வயதான செனிசா குணவர்த்தன என்ற மாணவி அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், இவர் இந்த இளம் வயதிலேயே உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்து நாட்டுக்கு பெருமை சேர்த்திருப்பதாகவும், இலங்கையின் தேசிய ஸ்டெம் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் கல்வி திட்டத்தின் கீழ் விண்வெளி தொழில்நுட்பம் குறித்து 200 திறமையான மாணவர்கள் தீவிர பயிற்சி பெற்று வந்தார்கள் என்றும், அவர்களிடையே நடத்தப்பட்ட மிக கடுமையான சவாலான தேர்வு முறைகளின் இறுதியில் செனிசாவின் அசாத்திய திறமையை கண்டு இந்த வாய்ப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க விண்வெளி திட்டம் வரும் 2026 August 22 முதல் 31 வரை இந்தியாவின் புகழ்பெற்ற கௌதம புத்தா பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டின் உச்சக்கட்ட சுவாரஸ்யம் என்னவென்றால், மாணவி செனிசா அங்கு இந்திய பிரதமர் மற்றும் இந்திய குடியரசுத் தலைவர் ஆகியோரை சந்தித்து உயர்மட்ட கலந்துரையாடல்களில் பங்கேற்க இருப்பது. ஒரு மாணவியாக உலக தலைவர்களுடன் விண்வெளி குறித்து பேசப்போவது ஒட்டுமொத்த நாட்டிற்குமே பெருமையான விஷயம் என்று இப்போது பேசப்படுகிறது. இது வெறும் விண்வெளி பயணம் மட்டுமல்ல, இலங்கையின் கல்வி மற்றும் சர்வதேச ராஜதந்திர உறவுகளில் ஏற்பட்டுள்ள ஒரு மாபெரும் மைல்கல் என்று டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு நிகழ்ச்சியோடு தெரிவித்திருக்கின்றது. நம் நாட்டு இளைஞர்களின் அறிவியல் திறமையை உலகிற்கு காட்டவும், விண்வெளி துறையில் சர்வதேச நாடுகளுடன் இணைந்து இலங்கை புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும், இது ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் உலகளாவிய வாய்ப்பு என்று இப்போது பெருமை பேசப்படுகிறது. இப்படி சொல்லுகின்ற வேளையில் ஒரு சிறுமை ஏற்பட்டிருக்கின்றது இலங்கைக்கு. என்ன சிறுமை என்றால், வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு செல்வோர் பொதுவாக இந்த சாலையோரங்களில் விற்பனை செய்யப்படுகின்ற உணவுகளை அதிகம் வாங்கி உண்ண விளைவது சாதாரணபடியே நாவூர். சாலையோரங்களில் இருக்கக்கூடிய உணவுகளை கண்டவுடன் வெளிநாடுகளிலிருந்து செல்வோருக்கு கொஞ்சம் நாவூரத்தான் செய்கிறது. பழைய நினைவுகள் ஓடோடிவர். அந்த காலத்தில் சாலையோரங்களில் உணவுகள் விற்கப்படுகின்ற போது ஏற்பட்ட ஆசை சிறு வயதுகளில், இப்போது பெரிதாக செல்லுகின்ற போதும் அந்த உணவுகளை வாங்கி உண்ண வேண்டும் என்ற ஒரு உந்தல் கட்டாயம் ஏற்படும். இந்த சாலையோர உணவுகள் தொடர்பில் இப்போது சட்ட மருத்துவ அதிகாரி ஒருவர் அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். பேராதனை போதனா வைத்திய சாலையில் சட்ட மருத்துவ அதிகாரி டாக்டர் பாலித பண்டார சுபாசிங்க, சில வீதியோர உணவகங்கள் இறைச்சி உணவகங்களின் சுவையை அதிகரிப்பதற்காக சட்டவிரோதமாக கஞ்சா இலைகளை பயன்படுத்துவது குறித்து கடுமையான கவலையை வெளியிட்டிருக்கின்றார். இந்த ஆபத்தான நடைமுறை பொதுமக்களுக்கு குறிப்பாக வாகன ஓட்டிகளுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும், உணவில் கஞ்சா சேர்க்கப்படுவதை அறியாமல் உட்கொள்ளும் ஓட்டுநர்கள் விபத்துக்கள் அல்லது போக்குவரத்து விதி மீறல்களின் போது மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் போது அவர்களுக்கு கஞ்சா போதைப்பொருள் பாசிட்டிவ் வர வாய்ப்பிருக்கின்றது. தாங்கள் ஒருபோதும் போதைப்பொருள் பயன்படுத்தியதே இல்லை என்று உறுதியாக கூறும் சில ஓட்டுநர்களின் சிறுநீர் பரிசோதனையில் கஞ்சா ரசாயனங்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றதா. இதனால் சில அப்பாவி ஓட்டுநர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களும் பெருமளவில் பாதிக்கப்படுவதாகவும், நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் ஓட்டுநர்கள், வணிக வாகன ஓட்டிகள் தங்களின் அன்றாட உணவுக்காக வீதியோர உணவகங்களை நாடும் அதேவேளை சுற்றுலாவிகளும் இவ்வாறான வீதியோர உணவுகளை நாடுவதனால் தெரியாமல் உட்கொண்ட அப்பாவி மக்கள் போதையில் வாகனம் ஓட்டியதாக அல்லது போதையில் இருப்பதாக மருத்துவ பரிசோதனைகள் தீர்மானிக்கின்ற போது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகின்ற சம்பவங்களும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேர்களே, இலங்கைக்கு செல்லுகின்ற போது நிதானமாக நல்ல கடைகளில் உணவகங்களில் உணவருந்துகின்ற பண்பை வளர்த்து கொள்ளுங்கள். வீதியோரங்களில் கண்ட இடங்களில் உணவு அருந்துவதை பெருமளவு தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை நாவடக்கம் என்று சொல்வார்கள்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி, நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
2: Ah, ah, ah.
1: ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: அப்படின்ற நிகழ்ச்சியில் 4ஆம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது ராஜநாகம்.

0: அந்த பாடல் நிகழ்ச்சியில் நான்காம் இடத்தை பிடித்தொழித்தோ இந்த நேரம் 12:08. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட். கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் 10க்கு 10 நிகழ்ச்சியில் அடுத்து 3ம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் எதுவென்று நேர்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் விகுமார் இசையில் வெளிவந்த பாடல்களையும் கொண்டு வந்தோம். விகுமாருடன் இணைந்து அவரது துணைவியார் சுவர்ணா பாடிய பாடல்கள் பல இடம்பெற்றன. என்ற வகையில் அடுத்த பாடலும் சுவர்ணா மற்றும் KJ ஜேசுதாஸ் ஆகியோரது குரல்களில் நல்ல பெண்மணி திரைப்படத்திலிருந்து புலமைப்பித்தன் வரிகளை எழுத விகுமார் இசையமைக்க சுவர்ணா KJ ஜேசுதாஸ் ஆகியோரது குரல்களில் நிகழ்ச்சியில் 3ம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது. இந்த பாடல் எங்களது பட்டியலில் இலக்கம் 6 இடம்பெற்றிருந்தது. நேர்கள் பலரும் விரும்பி கேட்ட அந்த பாடல் 3ம் இடத்தை இன்று பிடித்திருக்கின்றது. நேர்கள், இந்த வேளையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இப்போது ஈரானுக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் மோதல்களுக்கு மத்தியில் ஈரானின் சிறு கப்பல் படைகளை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் வெகுவாக பாராட்டியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. ரஷ்ய கடற்படை அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ரஷ்ய அரசின் ஸ்புட்னிக் செய்தி நிறுவனம் இதை வெளியிட்டிருக்கின்றது. மத்திய கிழக்கு மோதல் மண்டலத்தில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என குறிப்பிட்ட புடின், ஈரானிய கடற்படை தங்களது மஸ்கிட்டோ பிளீட் மூலம் நவீன போர் முறையில் மிகவும் திறம்பட செயல்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார். இது புதிய தொழில்நுட்பங்களின் விளையாட்டு. நம்மிடம் குறைந்த எடை கொண்ட சிறிய கப்பல்கள் உள்ளன, ஆனால் அவை அதிநவீன ஆயுதங்களுடன் பொருத்தப்பட்டுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஸ்புட்னிக் தகவலின்படி ஈரானின் மஸ்கிட்டோ பிளீட் என்பது சுமார் 20 காதி கிளாஸ் சிறிய நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான அதிவேக ஏவுகணை படகுகளை கொண்ட ஒரு கடற்படை அமைப்பு என்று சொல்லப்படுகிறது. மிகவும் சிறியதாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கக்கூடிய இந்த படகுகள் எதிரிகளின் பெரிய போர்க்கப்பல்களை குழப்பி தாக்கும் வல்லமை கொண்டது என்று சொல்லுகின்றார்கள். இது அமெரிக்காவுக்கு இப்போது கொஞ்சம் சீண்டலை ஏற்படுத்தியிருக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம்.

கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078, 416-240-0078.

சம்பவங்களுக்கு தொடர்புள்ளதா என்று இப்போது அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிகழ்ச்சியில் இரண்டாம் இடத்தை பிடித்தொழிக்கின்றது இந்த பாடல். சுள்ளான் தருகின்ற கார்த்திக் சித்ரா குரல்.

நேர்களை, கனடாவில் கடந்த 6 வாரங்களில் கனடாவின் ரத்த கையிருப்பு 20% வரை வேகமாக குறைந்திருப்பதாகவும், மருத்துவமனைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய பொதுமக்கள் உடனடியாக இரத்த தானம் செய்ய வருமாறு அவசர வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 வாரங்களாக வாரந்தோறும் 2

1000 முன்பதிவுகள் வரை குறைந்திருக்கின்றன. நாட்டில் இரத்த இருப்பை சீராக பராமரிக்க வாரத்திற்கு 11,000 முதல் 19,000 முன்பதிவுகள் தேவைப்படுகின்றன. கோடை காலம் மற்றும் நீண்ட கால விடுமுறை நெருங்குவதால் இந்த பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும், 20% மக்கள் இரத்த தானம் செய்ய தகுதியுடையவர்களாக இருப்பினும், 50% மக்கள் இரத்த தானம் செய்ய தகுதியுடையவர்களாக இருப்பினும் தற்போது 2% பேர் மட்டுமே தானம் செய்கின்றார்கள் என்று, நோயாளிகளின் சிகிச்சைகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க தகுதியுள்ள அனைவரும் விரைந்து வந்து இரத்த தானம் செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கனடாவின் இரத்த கையிருப்பு குறைவது குறித்த பல்வேறு செய்திகளை நாங்கள் அவ்வப்போது எங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் தமிழ் எச்டி ஊடாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே தயவுசெய்து இதொரு விழிப்புணர்வு செய்தியாக கருத்தில் கொண்டு நீங்கள் முடிந்தவர்கள் உங்களுக்கு தகுதி இருந்தால் நிச்சயமாக இரத்தம் தானம் செய்வது எங்களது உடல் உள்ளுறுப்புகளுக்கு மிகச்சிறந்த ஒரு ரீஃப்ரெஷ்மெண்ட் என்று சொல்வார்கள். நாங்கள் மீள எங்களது உள்ளுறுப்புகளை புதுப்பிப்பதற்கு இந்த இரத்த தானம் உதவும் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த வயது உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள், நோய் நொடிகள் அற்றவர்கள் சென்று இரத்த தானம் செய்வதில் எந்த விதமான பின்விளைவுகளும் அல்லது குறைகளும் ஏற்படப் போவதில்லை. நிறைகளும் நன்மைகளும் தான் மிக அதிகம் ஏற்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். அதில் வருகின்ற உடல் சார்ந்த நிறைவு என்பதை விட மனம் சார்ந்த நிறைவு என்பது மிக அதிகம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே கனடாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடும் இரத்த பற்றாக்குறைக்கு எங்களதுக்கு இரத்த தானம் செய்வதொன்றும் புதிதல்ல நேர்களே. தமிழ் இனத்தவர்களுக்கு குறிப்பாக எங்களது தாயகத்தில் வாழ்ந்தவர்கள் அடிக்கடி இரத்த தானம் செய்து பழக்கப்பட்டவர்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு பெரிய சவால் அல்ல. முடிந்த இளம் தலைமுறையினர் சென்று இந்த இரத்த தான நிகழ்வில் உங்களையும் ஈடுபடுத்தி கொள்ளலாம் என்பதை இந்த வேளையிலே நாங்கள் நினைவூட்டி கொண்டு நிகழ்ச்சிகளுடன் தொடர்ந்து பயணிப்போம்.

0: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999
1: பத்துக்கு பத்து நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்தொழிக்கும் பாடல் இது என்று நேர்கள் இப்பொழுது ஓரளவு ஊகித்திருப்பீர்கள் என்றாலும் அந்த பாடலை நாங்கள் சொல்ல வேண்டும் தர வேண்டும். அந்த பாடலை தருவதற்கு முன்னர் நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு வாக்களித்த நேயர்களுக்கான நன்றி தெரிவிக்கும் நேரம் இது. குறிப்பாக எங்களது தமிழ் HD ஊடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேயர்கள், ஃபேஸ்புக் தளத்தினூடாக இணைந்து கொண்டு வாக்களித்த நேயர்கள், இளங்கோவன் சண்முகம், அதேபோல் நிஷா ஸ்ரீ, ஸ்ரீநந்தினி சுதர்சன், ஜீவா சின்னா, பேர்னாட்ஸ் ஆயில் செல்வம், அதேபோல் ராதாகிருஷ்ணன், பண்ணைப்புறம் மணிகண்டன் ஆகியோருக்கு இந்த வேளையில் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் HD ஃபேஸ்புக் தளத்தினூடாக இணைந்து இவர்கள் தமது வாக்குகளை வளமை போல் பதிவு செய்திருந்தார்கள். அதேபோல் எங்களது 4164642222 என்ற காற்றலை வழியே அழைத்து தங்கள் வாக்குகளை பதிவு செய்த நேர்கள் கண்ணன், காசிநாதன், கமல், கலியுகவர்தன், காசி, பவான், மதி மற்றும் ரசிகன், இதயன், பிரேமா, சுதா, குயின்ஸ்டன், காந்தி, நிர்மலா, சாரா, குகதாஸ், வெண்பா, மதன், சிவன் ஆகிய நேர்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: தமிழ் எச்டி 101.3 எச்டி 2 நேர்கள் 10க்கு 10 நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். நிகழ்ச்சியில் இணைந்து வாக்களித்த நேர்கள் மற்றும் நிகழ்ச்சியை காட்டலை வழியே கேட்டு ரசித்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாங்கள் வானவில்லுடன் பயணிப்போம்.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.

0: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையில் நாங்கள் இன்று கல்லீரல் பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். கல்லீரல் பற்றிய சில தகவல்களை, அதன் முக்கியத்துவங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் வழங்க வேண்டும் என்று, அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருப்பதனால் இன்றைய நாளின் சில தகவல்களை வழங்கிக் கொள்வது பொருத்தமாக அமையும். பொதுவாக கல்லீரல் என்பது மிக ஒரு அற்புதமான உறுப்பு. எங்களது உறுப்பில் மீளுருவாக்கம் செய்யக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு உறுப்பு என்ற பெருமை கல்லீரலுக்கு இருக்கின்றது. தான் இழந்த இழையங்களை இயற்கையாக தானாகவே மீளுருவாக்கக்கூடிய ஒரு உள்ளுறுப்பு இந்த கல்லீரல். இப்படி செய்யக்கூடிய உள்ளுறுப்புகள் மிகச்சிலதான் நமது உடலில் இருக்கின்றன. தனது அளவில் 25 வீதமாக குறைந்துவிட்ட கல்லீரல் முற்றுமுழுதாக தன்னை மீளுருவாக்கம் பெற செய்யவே வல்லது என்ற வகையில் இந்த கல்லீரலை பாதுகாத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனர்களது மிக முக்கியமான கடமை. ஏனென்றால் கல்லீரல் மிக முக்கியமான ஒரு உள்ளுறுப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது. எங்களது முதுகெலும்புள்ள உயிரினங்களிலும் வேறு சில விலங்குகளிலும் காணப்படுகின்ற ஒரு முக்கிய உறுப்பாக இந்த கல்லீரல் விளங்குகின்றது. மனிதர்களுக்கு மார்பு கூட்டின் வலது கீழ்புறத்தில் வயிற்றறைக்கு வலது மேல் பக்கத்தில் நெஞ்சறையையும் வயிற்றையும் பிரிக்கும் இடத்தில் இந்த கீழாகவும் பெரிய ஆப்பு வடிவத்தில் கல்லீரல் காணப்படுகின்றது. இதற்கு கீழாக பித்தப்பையும் இடதுபுறமாக இடைப்பையும் இருக்கின்றன. இதுவே உடல் உள்ளுறுப்புகள் யாவற்றிலும் மிகப்பெரிய உறுப்பு. யாராவது உடல் உள்ளுறுப்புகளில் மிகப்பெரிய உறுப்பு எது என்று கேட்டால் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு கல்லீரல் என்று சொல்லலாம். அந்தளவுக்கு மிகப்பெரிய உறுப்பாக விளங்குகின்றது. மிகப்பெரிய நீர்மம் சுரக்கும் சுரப்பியாகவும் கல்லீரல் திகழ்கிறது. உடலில் உள்ள சூழலை உள்சூழலை கட்டுப்படுத்தி சமப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பரவலான செயற்பாடுகளை கல்லீரல் கொண்டிருக்கின்றது. வளர்சிதை மாற்றங்களின் நச்சுத்தன்மையை அகற்றுதல், புரதத் தொகுப்பு மற்றும் செரிமானத்துக்கு தேவையான உயிர் வேதியியல் பொருட்களை உற்பத்தி செய்தல் உள்ளிட்ட பல பணிகளை கல்லீரல் மேற்கொள்ளுகின்றது. இந்த கல்லீரலை பொறுத்தவரையில் நாங்கள் பல்வேறு விதமான சிறப்புகள் வாய்ந்த கல்லீரல் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது நேர்களை. ஏனென்றால் கல்லீரல் என்பது நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல மனித உடலில் உள்ள மிக முக்கியமான மற்றும் பெரிய உறுப்பு. இது உணவை செரிமானம் செய்தல், நச்சுக்களை உடலிலிருந்து நீக்குதல் மற்றும் சக்தியை சேமித்தல் போன்ற பல வேலைகளை செய்கின்றது. கல்லீரல் வந்து இரத்தத்தில் உள்ள கெட்ட பொருட்கள் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றி இரத்தத்தை சுத்தமாக்குகிறது. அது மட்டுமல்ல, கொழுப்பை செரிக்க உதவும் பித்த நீரை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளது. உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், கனிமங்கள் மற்றும் குளுக்கோஸை சேமித்து தேவைப்படும் போது அளிக்கின்ற அற்புதமான ஒரு உறுப்பு இந்த கல்லீரல். நாங்கள் பூண்டு, மஞ்சள், கீரைகள் மற்றும் சிட்ரஸ் பழங்களை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் ஆரோக்கியமாக இந்த கல்லீரலை பாதுகாக்க முடியும் என்று சொல்கின்றார்கள். மிக முக்கியமாக மது அருந்துதல் மற்றும் கெமிக்கல் நிறைந்த துரித உணவுகளை தவிர்த்தல் என்பவற்றின் மூலம் கல்லீரலை பாதுகாத்து கல்லீரல் நோய்களிலிருந்து எம்மை நீண்ட நாள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள முடியும் என்பதை இந்த வேளையில். அதிக உடற்பயிற்சி, உணவுகளை சரியான நேரத்துக்கு உண்ணுதல், அதிக நீர் அருந்துதல், பல்வேறு விதமான கொழுப்பு சார்ந்த அல்லது தேவையற்ற கொழுப்பு சார்ந்த உணவுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளல், இவற்றின் மூலமும் நாங்கள் எமது உடல் உள்ளுறுப்பான மிகப்பெரிய உறுப்பான மிக முக்கிய உறுப்பான கல்லீரலை பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: பொதுவாக எங்களது உடல் சார்ந்த நோய்களுக்கு இந்த ஆசைகளை நாங்கள் அடக்க கடினமாக இருப்பதுதான் காரணம். அது எங்களது நீரழிவு நோயாக இருக்கலாம், இரத்த அழுத்தமாக இருக்கலாம், இன்னும் கொலஸ்ட்ரால் இவ்வாறான கல்லீரல் சார்ந்த நோய்களாக இருந்தாலும் ஆசைகளை அடக்குவது என்பது மனதை ஒருமுகப்படுத்துவது, சுய கட்டுப்பாடு மற்றும் எளிய வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் மூலம் இதை சாத்தியப்படுத்தலாம். மனம் சஞ்சலம் இல்லாது நாங்கள் வாழ வேண்டுமென்றால் ஆசைகளை பெருமளவில் குறைத்து கொள்ள வேண்டும். ஆசைகளை குறைத்து கொள்வது மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கை முறையில் ஒரு நெறிமுறையை கடைபிடிக்க வேண்டும். போதியளவு தூக்கம், போதியளவு உடற்பயிற்சி, அளவான உணவு, அளவான நீர் என்பது மட்டுமல்ல எங்களது மனத்தை நாங்கள் சந்தோஷமாக வைத்திருத்த. இவற்றின் மூலம் மிகச்சிறந்த வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். எங்களது கவன குவிப்பு செய்யும் வேலைகளில் முழு கவனத்தை செலுத்துகின்ற போது ஆசைகள் குறைகிறது. எங்களிடம் இருப்பதை வைத்து நாங்கள் மகிழ்ச்சியை அடைகின்ற போது உள்ளத்தில் திருப்தி ஏற்படுகின்றது. தினமும் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்கின்ற போது தியான மனப்பாங்கு மற்றும் அமைதி தேவையற்ற எண்ணங்களை குறைக்கின்ற வழிவகைகள் ஏற்படுகின்றன. எங்களது உடலை நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். உங்களது உடலை நீங்கள் கவனித்து கொண்டால் உடல் உங்களை காலம் முழுவதும் பாதுகாக்கும். இயன்ற உங்களுக்கு வயது இருக்கின்ற போது அல்லது இயலுமான தருணங்களில் வேளைகளில் உங்கள் உடலுக்கு நீங்கள் போதியளவு உடற்பயிற்சி கொடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு இயலாமல் வருகின்ற போது அந்த உடல் உங்களை பாதுகாக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். தவறான எண்ணங்களை தடுப்பதற்கு எங்களது உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள் மிக முக்கியம். ஆரோக்கியமான உணவு பசியை உணர்வை கருத்தில் கொண்டு மட்டும் எப்போது பசிக்கின்றதோ அப்போது மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும். பசியாத போது புசியாதே என்ற அந்த உன்னதத்தை மூத்தோர் தந்த வாக்கை மனதிலே கொண்டு நாங்கள் வாழ பழகினால் கல்லீரல் மட்டுமல்ல உடல் உறுப்புக்கள் அத்தனையும் நிச்சயமாக எப்போதும் பளிச்சென்று இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஆசை தான் காரணம். அது ரமேஷ் விருப்பப்பாடு.

எங்களை தமிழ்நாட்டில் ஆளுநருக்கும் எங்களது தாபிகா தமிழரசு தமிழ்நாட்டு ஆளுங்கட்சிகளுக்கும் இடையில் இப்போது தொடர்ச்சியாக தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பில் பாரிய போராட்டங்கள் இழுபறிகள் நிகழ்ந்த வண்ணமே இருக்கின்றன. அது தொடர்கதையாக இருக்கின்றது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா இன்று 28/7/2026 நடைபெற்றிருக்கின்றது. இந்த விழாவில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கலந்து கொண்டு பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு பட்டம் பதக்கங்கள் வழங்கியிருக்கின்றார். இந்த விழாவில் தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் முதலாவதாகவும், அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இரண்டாவதாகவும், இறுதியாக தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாகவும் பாடப்பட்டிருக்கின்றது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலை எழுதிய மனோன்மணியம் சுந்தரனார் பெயர் கொண்ட பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவதாக பாடப்பட்டது பெரும் சர்ச்சையை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கின்றது. இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. முன்னதாக இந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்றால் ஏன் தன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் மாளிகை உத்தரவிட்டிருந்ததாக பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதற்கு தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்ற நிலையில் இந்த விவகாரத்தில் ஆளுநருக்கு தமிழக வெற்றிக் கழகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கத்தில் நமது மனச்சாட்சியுள்ள மக்களாட்சியில் யார் தடுத்தாலும் தாய் தமிழுக்கு முதலிடமே இருக்கும், நம் தாய்மொழியை மூன்றாம் இடத்துக்கு தள்ளுவதை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டோம், அதற்கு காரணமாக ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசாக இருந்தாலும் சரி அல்லது ஆளுநராக இருந்தாலும் சரி கடுமையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம். எங்கள் நிலத்தில் எங்கள் மொழிக்கே முன்னுரிமை, இதை உறுதியாக நாம் நிலைநாட்டுவோம், சட்ட முன்னெடுப்பு தேவையெனில் அதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்தாய் வாழ்த்தை மூன்றாவதாக வைப்பதில் அர்லேக்கர் எப்போதும் கவனமாக இருப்பது இப்போது பெறுகிறது. இது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கண்ணனுக்காக

0: அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் 12:49 நேர்கள் வானவில் தரும் சுவை நிகழ்ச்சியுடன் பல்சுவை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள்.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462.
0: நேர்களை, பேறு நாடு என்று தனது சுதந்திர தினத்தை மிக விமர்சையாக கொண்டாடுகின்றது. பேருவின் தலைநகரம் லிமா. அந்த லிமாவில் கொண்டாட்டங்கள் மிக களைகட்டி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. தென் அமெரிக்க கண்டத்தில் காணப்படுகின்ற வெனிசுவேலா, கொலம்பியா, ஈக்வடோர், பிரேசில், பொலிவியா, பரகுவே, அர்ஜென்டினா, உருகுவே, சிலி, பிரேசில், கயானா, சுரினாம், இப்படி பல நாடுகளில் ஒன்றாக இந்த பேரு விளங்குகின்றது. பேரு நாட்டுக்கு என்று பல்வேறு சிறப்புகள் இருப்பது தெரியும். அந்த வகையில் பேரு நாடு பல்வேறு விதமான சிறப்புகளுடன் இன்றைய நாளில் அதன் சுதந்திர தினத்தை மிக விமர்சையாக கொண்டாடுகின்றது. பொதுவாக ஒரு நாளிலே நாங்கள் ஒரு நாளை மிக உற்சாகமான நாளாக கொண்டாட வேண்டும், வைத்திருக்க வேண்டும் என்றால், அல்லது எங்களை எப்போதும் உற்சாகமாக வைத்திருக்க வேண்டும் என்றால், ஒரு நாளை மிக சிறப்பாக நாங்கள் வழி நடத்துவதன் மூலம் அந்த நாளை சிறப்பாக வைத்திருக்க முடியும். இது எங்களது வாழ்க்கையே மிக சிறப்பானதாக உன்னதமாக மாற்றும் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு சில விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு நாளில் காலை எழுந்தவுடன் இன்றைய நாளுக்காக நன்றி சொல்ல வேண்டும் என்றும், அத்துடன் காலை எழுந்தவுடன் ஒரு தண்ணீர், வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும், எங்களது உடல் ஆரோக்கியத்திற்கு தண்ணீர் அருந்துவது மிக முக்கியமானது என்றும், ஜப்பானியர்கள் இவ்வாறு தண்ணீர் அருந்துவதை தமது அன்றாட கடமையாக கொண்டிருக்கின்றார்கள் என்றும், அவர்களும் காலை எழுந்தவுடன் இறைவனை வணங்கிவிட்டு தண்ணீர் அருந்துகின்ற பழக்கம் கொண்டவர்கள் என்றும், 10 நிமிடமாவது ஒரு உடற்பயிற்சி செய்ய வேண்டும், நடைப்பயிற்சி அல்லது ஏதாவது ஃபிசிக்கல் சார்ந்த உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்றும், வீட்டை சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருக்க வேண்டும் என்றும், குளிக்க வேண்டும் என்றும், ஆரோக்கியமான காலை உணவு ஏதாவது ஒன்றை நிச்சயமாக சாப்பிட வேண்டும் என்றும், காலை உணவை ஸ்கிப் பண்ணக்கூடாது, தவிர்க்கக்கூடாது என்றும், அன்றைய தின வேலைகளை பட்டியலிட்டு அன்றைய நாளை மிக உற்சாகமாக ஆரம்பிக்க வேண்டும் என்றும், எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அந்த வேலையுடன் ஆரம்பிக்க வேண்டும். எங்களது அன்றாட வேலைகள், உழைப்புக்காக நாங்கள் செய்கின்ற வேலைகளுக்கு அதிகளவு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும், அந்த வேலைகளில் ஈடுபடுகின்ற போது அந்த வேலையை விரும்பி செய்வதுடன் முழுமையான கவனத்துடன் செய்ய வேண்டும். அதன் மூலமே அதை ஒரு கடுமையானதாக கருதாது, ஒரு ஜொலியாக பொழுதுபோக்காக அந்த வேலையில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்றும், மதிய உணவை நேரத்திற்கு உண்ண வேண்டும் என்றும், சிறிது நேரம் ஓய்வெடுப்பது தவறில்லை என்றும், மாலை நேர வேலைகளை நாங்கள் முடித்துவிட்டு குடும்பத்துடன் மாலையில் ஒரு நேரம் செலவிட வேண்டும், குடும்பத்துடன் இணைந்து வானொலிகள் கேட்டல், பாடல்கள் கேட்டல் போன்றவற்றில் ஈடுபட வேண்டும். அதுவும் சிஎம்ஆர் கேட்க வேண்டும். குடும்பத்துடன் இணைந்து இரவு உணவை தரமாக சாப்பிட வேண்டும் என்றும், அந்த உணவை உண்ணுகின்ற போது எவ்வளவுக்கு எவ்வளவு நாங்கள் விரைவாக பொழுது சாய்வதற்கு முன்னர் அந்த உணவுகளை, இரவு உணவுகளை உண்ண வேண்டுமோ அவற்றை உண்டு கொள்வது மிக ஆரோக்கியமானது. குறிப்பாக 7 மணிக்கு முன்னர் உணவு அருந்தினால், இரவு உணவு அருந்தினால் மிகத்தரமான ஆரோக்கியத்தை தரும் என்றும் சொல்கின்றார்கள். நாளைய வேலையை திட்டமிட்டு கொண்டு மிக சீக்கிரமாக தூங்கிவிட வேண்டும். இதவிதமாக நாங்கள் தொலைபேசிகள் மற்றும் மின்னணு சாதனங்களுடன் எங்களது நேரத்தை செலவழிப்பதை தவிர்த்துவிட்டு விரைவாக உறக்கத்துக்கு சென்று அடுத்த நாள் காலை பொழுதை இனிமையாக வரவேற்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் சொல்கின்றார்கள். இப்படி ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடித்தால் ஒவ்வொரு நாளும் சொர்க்கம், ஒவ்வொரு நாளும் சொர்க்கமாக அமைந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இனிமை இளமை நிறைந்ததாக அமையும் என்று சொல்கின்றார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் காசியின் விருப்பத்திற்காக ஒரு பாடல்

0: பிரான்சில் காட்டுத்தீ இப்போது மிகப்பெரிய பாரிய அபாயத்தை மீண்டும் ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது மிக பெரும் காற்று வீசி வருவதால் போர்டா நகருக்கு மேற்கே பரவியுள்ள பெரும் காட்டுத்தீயை கட்டுக்குள் வைத்திருக்கும் தீயணைப்பு வீரர்களின் முயற்சியை மீண்டும் திருப்பியுள்ள வெப்பலை அந்த பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அட்லாண்டிக் கடற்கரை பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களிலிருந்து சுமார் 4000 பேரை வெளியேற்ற பிரெஞ்சு அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இந்த புதிய வெளியேற்ற நடவடிக்கைகள் தென்மேற்கு ஐரோப்பா முழுவதும் காட்டுத்தீ தொடர்பான அவசர நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் ஏற்பட்ட தீ விபத்துக்களால் சுமார் 330,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்றும், அதே வேளையில் ஸ்பெயினில் இந்த கோடை காலத்தின் 4வது வெப்ப அலையை எதிர்கொண்டுள்ளதுடன் அந்த நாட்டின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய காட்டுத்தீ உட்பட பல தீ விபத்துகள் இன்னும் கட்டுப்பாட்டிற்கு வராமல் தொடர்ந்து வருவதாகவும் அச்சம் தெரிவிக்கப்படுகின்றது. எல்லினோ லானினோ என்றெல்லாம் பல லினோக்கள் உருவாகி இருக்கின்றன. பூகோள வெப்பமயமாதல், கடும் வெப்பம் என்பவற்றின் காரணமாக இப்போது ஐரோப்பா அல்லூல கல்லூலப்பட்டு வருகின்றது காட்டுத்தீயினால்.
1: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

ஆம் நேர்களை, இப்பொழுது நேரம் ஒரு மணி, நானும் விடைபெறும் நேரம் இதுவரை நேரம் நிகழ்ச்சிகளில் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்வேறு விதமான எங்களது நேர்களது விருப்ப பாடல்கள் மற்றும் 10க்கு 10 நிகழ்ச்சி என்பவற்றுடன் இணைந்திருந்த நேர்கள், காற்றலை மூலம் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நேர்களே, தொடர்ந்து இடைவிடா இசைமலை தமிழ் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு வழங்கும். எங்களது தமிழ் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். இடைவிடா இசை மலையுடன் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்கலாம். 5 மணி தொடக்கம், 9:30 மணி வரை வளவை போல் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில், மியூசிக் கனெக்ட்ஸ் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்திருக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை.

0: செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டாரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை 6479247638 416-897-0919.
1: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி, நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 16-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22-22
2: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயரோம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundeerkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416-268-0155. 416-268-0155.
3: Last minute le closing jeda Pradeep Selvathukku thanks.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: முதல் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
1: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன் 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 627-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு வந்து போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 25 அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஜி இப்படிங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
5: ஏசியா கோல்ட் இங்க்.
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
5: 416-746-2742.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28th கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462.
1: மாலை நேர வணக்கத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் அழகிய மாலை பொழுதில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ரஜி.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: இன்று ஜூலை மாதம் 28 செவ்வாய்க்கிழமை நேரம் மாலை 5:01.
0: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.

0: நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: இந்த ஆண்டின் இதுவரை பதிவான டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 83,000 நெருங்கியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் சட்டத்தரணி ரகித ராஜபக்ச, ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் தொகுதி அமைப்பாளர் சரித் அபயசிங்க உள்ளிட்ட மூவருக்கு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் வருவாயை அதிகரிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை வழங்க பொருளாதார நிபுணர் மண்டேக் சிங் அலுவியா தலைமையில் 6 பேர் அடங்கிய குழுவை தமிழக அரசு நியமித்துள்ளது. கடந்த வார இறுதியில் பெர்லின் பிரைட்ஸ் திருவிழாவில் நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தாலும் பலர் காயமடைந்தாலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்கப் போவதாக ஃபியட் மோன்ட்ரியல் அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். உக்ரைன் ஜனாதிபதி வளடிமிர் லெவன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்று செவ்வாய்க்கிழமை வெள்ளை மாளிகைக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

0: மணத்தியால் செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 26 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 31 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது.
1: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 4642 22.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்க முதலாவது நேயர், வணக்கம்.
2: வணக்கம். இந்த அழகிய மாலை பொழுதில் உங்கள் நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நான் நல்ல நலமா இருக்கிறேன். இன்றைக்கு தனுஷ் பேபியின் பர்த்டே முன்னிட்டு ராசா ராசா பன்ம ராசா. நல்லா தான் இருக்கு, கேட்க நல்லா இருக்குது. பர்த்டே முன்னிட்டு ராசா ராசா மன்மத ராசா அந்த பாட்டு கேட்போம். எல்லாருக்குமா
1: பாடல் கேட்போம் கண்டிப்பா.
2: தாங்கள் நேற்றா கேக்கா வெட்டு மாக்களையே வெட்டுறாக்கள் இல்லாமல் நன்றி.
1: நல்லது பாடல் கேட்டு மாக்களைங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து சங்கர் மகாதேவன் மற்றும் மாலதியின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:08.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கமல் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: இனிய மாலை. வணக்கம் குயின்சன்.
4: வணக்கம் குயின்சன், எப்படி இருக்கிறீங்கள்?
5: நல்லமா வாழ்க்கையா உள்ளோ நீங்க?
4: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
5: செந்தூர பாண்டிய திரைப்படத்துல சின்ன சின்ன செய்தி சொல்லி.
4: ஏன் இன்னைக்கு பாடல் தெரியும்?
5: அப்படியே ஞாபகம் வந்து விஜயன்ட பாட்டு, பழைய பாட்டு, செந்தூர பாண்டி விஜயகாந்தன் நடிச்சுள்ள. அப்ப இந்த பாட்டுக்கு இப்போ உண்டு மனோசுவர்ணராஜா பாடினவா? ஆமா, நல்ல ஒரு பாடல்.
4: கண்டிப்பா கேட்டுமாக்கலுங்கள். நன்றி,
5: நன்றி, வணக்கம்.
4: நன்றி. மனோ மற்றும் சுவர்ணலதாவின் குரலில் அளிக்கும் இந்த நேரம் 5:14 நிமிடம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: இனிய மாலை வணக்கம் ரஜு. கோலாசேகரன், நல்லவா இருக்கிறீங்களா?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் நல்லவா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்னு உங்களோட கேள்வியை காண இல்லை.
3: ஆமா, நாங்க டியூஸ்டே எல்லாம் கேள்வியை ஸ்டாப்
4: பண்ணிட்டேன். அது நல்லது.
3: ஆமா, தொடர்ந்து கேள்விகள் போட்டா கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் போர் அடிக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன்.
4: என்ன
3: பாடல் தெரியும்
4: எனக்கு? மானசன் படத்துல இருந்து ராஜா ராஜா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சிலே ரோசா பூவை போல.
3: ரோசா பூவை போல. ஆமாம், ஹரிஹரனும் சித்ரா பாடிய பாட.
4: அந்த பாடக்கே போதும்.
3: நல்லது, கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி, வணக்கம்.
3: நன்றி. இந்த பாடல் வந்து ராஜ்குமாருடைய இசையமைப்புல நந்தலாலாவினுடைய வரிகள் வந்து பாடல் அளிக்கும். இந்த நேரம் 5:21.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
1: 1-6-700-2222. தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்? அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: இன்றைக்கு என்ன பாடுறோம்? காதல் யாரோ, காதல் காதல் ஆறாறு
1: ஆறாறு. நான் என்னடா இடையில பாடலே மாறிட்டு தோண ஜோசிச்சு.
2: அது நாக்கு பிரண்ட்.
1: ஆஹா, ஆமா, அந்த பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்க. நன்றி மகாலட்சுமி ஐயர் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒளிக்கும் இந்த நேரம் 5:27.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிக் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 416-897-0919.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். ரவி டால்வில் ஸ்ரீ பேசுறேன். சுகமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கும் ரவி, நன்றி.
1: இன்றைய பொழுது எப்படி இருக்கிறது?
2: பொழுது இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, சூப்பரா இருக்கு இன்னைக்கு.
1: நல்லது. சொல்லுங்க, என்ன பாடல் தெரியும்
2: இன்னைக்கு? வந்து பஜ்ர திரைப்படத்திலிருந்து அரியணி ஆரணி என்னும் பாடலை கேட்போம்.
1: ஆமாம், கபில் கபிலன் பாடிய பாடல் கேட்டு மக்களுங்கள். நன்றி
2: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து ஒலிக்கும் இந்த நேரம் 5:33.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
2: கமல் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? லைன்ல நிக்கிறீங்க?
3: வணக்கம்
2: வணக்கம்.
3: எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கிறேன்.
2: நன்றி உங்கள் வர கேக்கி.
3: உங்களோட உரையாடலாம்
2: தேங்க்ஸ் ஃபார் காலிங். சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
3: அங்காடி தெரு படத்துல இருந்து அவள் அப்படி ஒன்று மழையில்லை என்ற பாடலை கேட்கிறேன்.
2: நல்லது, நீங்க தொடர்ந்து அலையுங்க. நீங்க பேங்க்ல இருந்தாலும் ஒரு மேனேஜர் வந்து இந்த டைமும் அடிக்கலாம். வேலை முடிஞ்சு போய் தான் அடிக்கணும். இல்ல,
3: வேலை செய்யறதுக்கு லோயலா இருக்கணும், அப்படி அடிக்க கூடாது.
2: அதுவும் கரெக்ட் தான்.
3: டைம் இருக்கே அடிக்கலாம்.
2: கண்டிப்பா. நன்றி நன்றி, அழைத்ததற்கு. தொடர்ந்து சந்திப்போம்.
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து விஜய் ஆண்டனியினுடைய இசையமைப்பில் ரஞ்சித் மற்றும் ஸ்ரீனிவாஸ் ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல். வலிக்கும் இந்த நேரம் 5:40 நிமிடம்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, செவந்தி கலைக்கிறான், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் செவந்தி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன், நன்றி.
1: நன்றி, வணக்கம். நன்றி. 5:45 நிமிடம்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறியா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா உற்சாகமா இருக்கிறோம்.
1: அந்த உற்சாகத்துடன் இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: இன்னைக்கு விஸ்வநாதன் சன் படத்திலிருந்து ராஜா பின்னாரே ராணி வந்தாலே ரோஜா இந்த பாட்டு.
1: அந்த பாடல் ஏன் இன்னைக்கு இந்த பாடல் தெரிவு?
2: நல்ல பாடல், புது பாடல்,
1: புது பாடல்,
2: நன்றி.
1: சூர்யா அவர்கள் பாடிய பாடல் ஒலிக்கும். இந்த நேரம் 5:52.

0: உலகில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி நன்றி. அந்த மாதிரி பாடல் எல்லாம் நிறைய போய்கொண்டு இருக்கிறாரு. நல்லா சூடா தான் உரியா இருக்கு. அந்த அந்த நேருக்கு நன்றி போய்கொண்டு இன்றைக்கு நான் கேட்கின்ற பாடல் அப்படி போடு போடு
1: ஒரு சூடான பாடல்.
2: ஓ, அந்த பாடல் இல்ல, விஜயன் ஜனநாயகம் ஓடுது இங்கே. அப்ப அந்த பழைய பாடலே நாங்க நடிச்சு பார்க்கணும்.
1: நல்லது கேட்டு மக்களுங்க, நன்றி.
2: நன்றி ராஜி, நன்றி.
1: வணக்கம். இந்த பாடல் கே கே மற்றும் அனுராதா ஸ்ரீராமினுடைய குரலில் ஒலிக்கும் 2:57 நிமிடம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
4: CMR தமிழ் HD.
3: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
4: தமிழ். HD
3: தமிழ். HD
5: CMRின் மனத்தியாள செய்திகள்.
6: மனத்தியாள செய்திகள்
7: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
8: தெய்வேந்திரமுனை ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் வருடாந்த இசல பெருவிழாவில் கடந்த ஆண்டு பங்கேற்ற 45 காவடி நடன குழுக்களுக்கும் இந்த முறையும் பங்கேற்க அனுமதி வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவொன்றை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் பணியாற்றி வந்த இளைஞர் ஒருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பல மில்லியன் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய அரசு வாக்குறுதி அளித்தபடி இளைஞர்கள் மீதான நடவடிக்கைகளை கைவிடாவிட்டால் மீண்டும் போராட்டத்தை கையில் எடுப்போம் என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவில் குடியேற்ற அந்தஸ்தை இழக்கக்கூடும் நிலையிலுள்ள 1000 ஹைட்டி மற்றும் சிறிய நாட்டினருக்கு கனடா ஒரு விருப்புத் தேர்வாக அமையாது என்று வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் மொஸ்கோ பிராந்தியத்தை நோக்கி செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் 390 மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் ஏவப்பட்டதாக ரஷ்ய தலைநகரின் மேயர் தெரிவித்துள்ளார்.
6: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

0: மழையான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 26 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 31 °C காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 °C, நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 19 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 24 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 27 °C, வரும் வெள்ளிக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 19 °C காணப்படுகின்றது. நாளையும் நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தொலைபேசி 4 6 6 4 4 6 2 2 2

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் ரவி, நான் பவி ஜெயக்கிரன். எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் பவி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நல்ல சுகமா இருக்கேன். வீடா முடிஞ்சு போய் கொண்டிருப்பேன். அப்ப உங்கள்ட்ட பாட்டை கேட்க முடியுது.
1: நல்ல ஒரு காலநிலை என்று.
2: நல்ல காலநிலை,
1: நல்லது. நீங்கள் என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு அமரன் படத்துல இருந்து வெண்ணிலவு காரல் அந்த பாட்டு.
1: அந்த படம் பார்த்தீர்களா?
2: ஓமாமா, படம் பார்த்தேன். சாய்வெல்ல இருந்து நடிப்பு, நல்ல நடிப்பு.
1: ஆமா, நல்லது. இந்த பாடலை கேட்டு மக்களுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்தி.
2: நன்றி, மீண்டும் நன்றி.
1: இந்த பாடல் வந்து ஜீவியினுடைய இசையமைப்பில் ஜுகபாரியின் வரிகளில் கபில் கபிலின் மற்றும் ரக்ஷிதா குரலில்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல் தெரியும் சொல்லுங்க.
2: செங்கமலத்தீவு படத்துல இருந்து சிந்தித்தால்
1: சிரிப்பு வரும். கண்டிப்பாக இல்லைங்கள். நன்றி.
2: நன்றி
1: நன்றி. டிஎம்எஸ் பாடிய பாடல் அளிக்கும் இந்த நேரம் 6:14 நிமிடம்.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459

0: நான் நல்ல சுகமாக இருக்கின்றேன். நன்றி. இன்றைக்கு மழை எல்லாம் பெய்தது உங்களுக்கு வந்து தோட்டத்துக்கு நல்லது அப்படியா?
1: ஆமா, எங்களுக்கு தண்ணீர் போட தேவையில்ல. நல்லது மழை, ஆனா புல்லுகள் எல்லாம் விரைவில் வந்துடும். களைகள் களைகள் புல்லு எல்லாம் வந்துடும். அந்த கிராஸ் எல்லாம் டக் டக்கு.
0: ஆமா ஆமா, அது ஒரு பிரச்சனை தான். சொல்லுங்கள், இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
1: ரோஜா மலரே ராஜகுமாரி. அந்த
0: ராஜகுமாரி, ஏன் இன்றைக்கு இந்த பாடல் தெரிவு?
1: இப்போ தோட்டத்தில் இருக்கிறேன், அப்போ ரோஜாக்களுக்கு மட்டும் இல்லை, என்ன பாட்டு கேட்போம்னா ஞாபகம் வந்து ரோஜா மலர் பாட்டு.
0: அப்போ ரோஜா பாட்டு பாடலை போடுவோம் அப்படியா?
1: ஆ, பழைய பாட்டு, நல்ல அழகான பாட்டு கேட்போம்.
0: கண்டிப்பாக. இந்த பாடல் வந்து வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி
0: நன்றி. ஒழிக்கும் இந்த பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுசீலாவின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 6:20.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம். செவ்வாய் மாலை வணக்கம். கண்ணன் கேட்கணும், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன் கண்ணன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இந்த நல்ல காலநிலையில நல்லா

0: இருக்கு வெளியில வந்ததுதான். நீங்கள் இந்த நல்ல காலநிலையில் வந்த எங்கள் மகள் வீட்டுக்கு நன்றி. இன்றைக்கு வந்து பல்டி என்ற படத்தில் வந்து பாட்டு கேட்போம்.
1: ஆமா, புதுப்படம் பல்டி திரைப்படம் ஜாலக்காரி என்ற பாடல் கேட்டு மகளுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி. இந்த பாடல் வந்து சுபலட்சுமி மற்றும் சசிகுமார் அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:25.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது தமிழ் HD.

பாடல் சுல்தான் திரைப்படத்திலிருந்து விவக் நவீனுடைய இசையமைப்பில் விவக்கினுடைய வரிகளில் அனிருத் மற்றும் நித்யா கானா குணா இணைந்து பாடிய பாடல்.

0: நன்றி வணக்கம்.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நான் நீங்கள்
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
3: நல்லது.
2: பாடலும் கேட்டு மகளுங்கள் நன்றி.
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து அனிருத்தினுடைய இசையமைப்பில் தனுஷனுடைய வரிகளில் தனுஷை பாடிய ஒரு பாடல்.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7-7-2-0-0 9-5-6-7

எக்ஸ்பிரஸ் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்த மன பாடல்கள் கேட்டு மகள் எல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி 1-6-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து கே ஜி ஜேசுதாஸ் மற்றும் சுஜாதாவின் குரலில்.

0: சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சில் தட்டுகின்றதே.
1: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: இன்றைய நாள் வந்து ஜூலை மாதம் 28 தேதி. இன்றைய நாள் வந்து 1882 ஆண்டு சென்னையில் முதன் முதலாக தொலைபேசி வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் வந்து இன்றைய நாள் தான். அத்துடன் ஒழிக்கவிருக்கும் பாடல் அன்புடன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனின் குரலில்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ராஜோ, நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கின்றோம், நலமா இருக்கின்றோம்.
1: எப்படி இருக்கிறது இன்றைய பொழுது?
2: இன்றைய பொழுது நல்லா இருக்குது, நல்ல காலம் இல்லை. நேற்று அடை மழை பெய்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எதுவும் பாசாத்தோட இருக்கும், நல்ல ஒரு மழை.
1: ஆமாம்,
2: காலங்களையாக இருக்குது.
1: மழை பெய்தால் அதை ரசிக்கலாம், அது மட்டுமின்றி நன்றாகவும் இருக்கும்.
2: இயற்கை வளங்களுக்கு பூக்கண்டு மரங்களுக்கு எல்லாம் செழிப்பா இருக்கும். அனுபவிக்கிறதை விட மழை தண்ணி வந்து படுறது உண்மையாவது. நீங்கள் ஒரு பூக்கண்டை வச்சிருந்தீங்கன்னு சொன்னா, ஒரு பூக்கண்டோ மரம் இதா வச்சிருந்தீங்கன்னா, அந்த மழை பெய்து விட்டு ஒரு ரெண்டொரு நாளை பாத்தீங்கன்னு சொன்னா, பார்த்து அந்த பூக்கண்ட மரங்களை பார்த்தா கொஞ்சம் பலந்த மாதிரி இருக்கும்.
1: கண்டிப்பா அது ஒரு வித்தியாசமான ஒரு குளிர்மையா இருக்கும் அந்த மரங்கள் எல்லாம்.
2: அப்படி இருக்கும். நாங்க கூடுதலா அந்த மழை தண்ணி தான் சேமிச்சு விடுறது, பூக்கண்டுகள் மரங்கள் எல்லாம். ஆமா,
1: நல்லது. சொல்லுங்கள், அப்ப அறுவடைக்கு நாங்க வரலாம் அப்படியா?
2: ஆமா, அறுவடை ஏற்கனவே தொடங்கிட்டேன்.
1: அப்படியா?
2: ஆமா, அறுவடை ஏற்கனவே நடக்கு. பசலைக்கீரை, என்ன பச்சை மிளகா, என்ன தக்காளி, இன்னும் பழக்காய் எல்லாம் கத்தரிக்காய் வெள்ளக்காரங்க நடக்குது.
1: நல்லது. சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: என்ன கண்டக்கு இதுல இருந்து
1: என்ன,
2: ஆமா, விஸ்வநாதன் சன் சோமாரன் சன் நடிச்ச படத்திலிருந்து பாடல்,
1: அதில் இருந்து ஒரு பாடல் ஆமாம் வருகிறது. கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி. இந்த திரைப்படம் 2026 வந்த திரைப்படம். இன்னும் இந்த திரைப்படம் வரவில்லை என்று நினைக்கின்றேன். அந்த திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல் சுபலட்சுமியின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:55.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 4164-6661

0: ஒளியின் உச்சமா சிஎம்ஆர் தமிழ் எச்டி.
1: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
4: நாட்டில் உள்ள அனைத்து நீதிவான்கள், நீதிபதிகள் மற்றும் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் நீடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சேவின் மகன் சட்டத்தரணி ரகித ராஜபக்சே, ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் தொகுதி அமைப்பாளர் சரித் அபயசிங்க உள்ளிட்ட மூவருக்கு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் அண்மை காலமாக வங்கிக் கணக்கு முடக்கப்படும் என்ற போலி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் பொதுமக்கள் தங்களின் பணத்தை இழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே உஷாராக இருக்க சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். கனடாவில் வசிக்காதவர்களிடமிருந்து செலுத்தப்படாத மற்றும் தள்ளுபடி செய்யப்பட்ட மருத்துவ கட்டணங்களாக அட்லாண்டிக் கனடாவின் சுகாதார அதிகாரிகள் கிட்டத்தட்ட $42 மில்லியன்களை பதிவு செய்துள்ளனர். ஈரான் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்க கோரியதைத் தொடர்ந்து அந்த நாட்டின் மீதான தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் திங்களன்று தெரிவித்தார்.
2: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.

0: மணத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 31 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 24 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும், வரும் வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகையிலும் காணப்படுகின்றது. நாளை மறுதினமும் சூரியன் மிகவும் பிரகாசமாகவும் காணப்படுகின்றது.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 25, அருள் உடைமை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடை

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகளெல்லாம் தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மெட்டின் PVI மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் பாடும் பாடல்களும் நீங்கள் கேட்டு மகளெல்லாம். 8 மணி வரை பாடல் கேட்டு மகள விரும்புபவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-464-2222.

0: കേട്ടുകൊണ്ടിരിപ്പது തമിഴ് HD
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, நான் சுதன். நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: இணைப்பில இருக்கல, வேற பாட்டு தான் மனசுல நினைச்சு கொண்டிருந்தேன். நீங்களும் தேவமரம் கழிச்சது வந்து இந்த காதலிய நினைவூட்டின மாதிரி வந்து மலைப்பாட்டுக்கு மாத்திட்டேன். சின்ன சின்ன தூரல் என்ன தென்னமல் பாட்டு படத்துல சின்ன சின்ன தூரல் என்ன நல்ல வித்தியாசமான பாட்டு.
1: அப்ப நீங்க நினைத்த பாடல் என்ன பாடு?
2: அது கண்ணே கலைமானே தான்
1: கேட்பேன்.
2: அப்ப முந்தைய அந்த ஒரு காலத்துல கடித தொடர்புகள் வெளிநாடுகளுக்கு இல்லாம போர்க்காலம் இருந்தது. அப்ப நாங்கள் கடிதத்தை கொண்டு போய் கொழும்புக்கு போற பஸ்ஸுகள் நிக்கிற இடத்துல கொடுத்துட்டு வர வேணும். கொடுத்துட்டு அப்ப அது போய் திருப்பி வரும் வரைக்கும் காத்திருக்கணும். அப்ப எனக்கு வண்டியோட சரி காதல் என்று சொல்லுவோம். அப்ப அங்க அது அந்த கடிதத்தை கொடுத்துட்டு அப்ப மழை அந்த பெய்திருக்குமாண்டா அது கொடுத்துட்டு வரைக்கலயே மனசுல ஒரு பரவசம் இருக்கும். அப்ப அதோட மழை பெய்த அந்த எல்லா மரங்கள்லயும் இருக்கிற ஊட்டிகள் எல்லாம் போய் அப்படி அந்த தளதளண்ட அந்த மரங்கள் எல்லாம் நிக்கிற நேரம் அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு. அந்த மழை சார அந்த உணர்வு அந்த இப்பவும் அதை பத்திரும்ப நினைச்ச மாதிரி இருக்குது. அதோட மற்றாக்கடை நிப்பிடம் கணக்கு கேட்காம ஒரே ஒரு கேள்வி உண்டு. சிவகுமார் ஒரு சொன்னவர் அந்த பசளிக்கை கீரை ஆண்டு அந்த கொங்குராண்டு ஒரு புளிப்பு கீரை தெலுங்குக்காரர் பயன்படுத்துறது அங்காளிப்பாக்கம் கொங்குற கீரை வகை அது புளிக்கீரை. இந்த பசளி புளியா என்னடா எனக்கு என்ன நல்ல ஊர்ல அந்த புளிக்கீரை ஒன்று அந்த மழை காலத்துல அது மழை தஞ்சாம அந்த மழை காலத்துல தானா முளைக்கும். அந்த வேலிக்கரைகளோட அந்த மழை கொண்டு வர விதையில இருந்து முளைச்சு அந்த பசலியா நிலத்தோட படந்திருக்கும். அது நல்ல சுவையா இருக்கும். அந்த புளிக்கீரை புளி அந்த அதை சரியா சமைச்சா நல்ல புளிச்சுவையோட இருக்கும். அந்த தான் இவர் சொல்றாரான்றதை அறியணும். இனிய இப்ப அவர் அதை மட்டும் சொல்றதுக்கு வரையில அதை நினைக்கிறேன் கொண்ட சட்டப்படி. ஆனா இன்னொரு நிகழ்ச்சியில சரி இல்லாட்டி அவர்
1: கண்டிப்பாக கண்டிப்பாக நானும் கேட்டு சொல்கின்றேன்.
2: நன்றி நன்றி.
1: இப்ப நீங்க வாங்கின தோட்டம் செய்ய போறீங்களா?
2: இல்ல இல்ல இல்ல அப்படி
1: செய்வீர்கள் நாங்க வந்து அறுவடைக்கு நாங்க வந்து வாங்கலாம்.
2: இல்ல எனக்கு எனக்கு இந்த சின்ன கொண்டமேனிய இதுகள்ல செய்யல. அது பெரிய இதா வாங்கி செய்ய ஆசை. அந்த இந்திய ராணுவ காலத்துல வந்து ஒரு அஞ்சு பிறப்பு காணி முழுக்க கையால தண்ணி இறைச்சு மரக்கறி பயிர்கள் எல்லாம் வளர்த்து சாப்பிட்டுறாங்க. எந்த குறைவா தட்டுப்பாடும் இல்லாம கொரோனாவுக்கு சிரமாளது அது சாப்பாட்டுக்கு வழி இல்லையண்டு. அப்ப நான் சொன்னேன் இப்படி செய்யலாமண்டா நீங்கள் உங்க சதியாக இருந்து கொண்டு இப்படி கதைக்கிறீர்கள் என்று சொல்லி காசை கொண்டு வாண்டு கேட்டவர்கள். ஆனா இந்திய ராணுவ காலத்துல எங்களுக்கு கரண்டும் இல்ல பெட்ரோலும் இல்ல மண்ணெண்ணையும் இல்ல இறைக்கிறதுக்கு கையால தண்ணி அள்ளி இறைச்சு மரவள்ளி கீரை குரக்கன் என்னென்ன எல்லாம் மிளகாய் வெங்காயம் அந்த வித்தியாசமா ஒரே பாத்திலேயே நாலு மூலைக்கு வேற நடுவில் வேற என்று காலம் இருந்தது.
1: விருப்பம்டா உங்களுக்கு அந்த சிட்டியோட நீங்க கனெக்ட் பண்ணி அந்த உங்களுக்கு ஒரு சின்ன லேண்ட் தருவினம் அவர்களே எல்லாம் சப்ளை பண்ணுவாங்க.
2: நேரம் தருவினமா? இப்ப எனக்கு லேண்ட் ஆறது எல்லாம் பிரச்சனை இல்ல. நேரம் தருவினமா? இப்ப உழைக்கிறதுக்கு நேரம் காணாம பகலும் அதை உள்ள கொஞ்சம் 24 மணி நேரத்தை ஒரு 2 மணி நேரத்தை ஏலத்தை கூட்டி செய்வன் நாங்கள்.
1: சரியா சொன்னீர்கள்.
2: எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் 25 ஏக்கர் காணி கோல்பண்ட்ல இருக்குது. இப்ப அங்க போய் வரதுக்கே நேரம் இல்லை.
1: நல்லது. உங்களுடைய பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி.
1: இந்த பாடல் SPB-யின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 7:09.

0: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லி கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவர்கிட்ட கேட்டு அவவும் இல்லி கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் சிவானந்தன்.
3: வணக்கம் சிவானந்தன், எப்படி இருக்கிறீங்கள்?
4: சாப்பிட்டீங்களா?
3: கேட்டு மக்களுங்கள், நன்றி.
4: நன்றி, வணக்கம்.

0: இன்றைக்கு நான் கேட்கும் பாடல் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் பாடட்டும்.
1: நன்றி. இந்த பாடல் வந்து ரமணி அம்மாள் பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 7:21.

0: தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சுகமாக இருக்கின்ற நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஆமாம், நல்ல ஒரு காலநிலை மாதிரி இருக்கிறது.
1: எல்லாத்தையும் கீரோட குடும்பத்துல ஒரு 10 கீரையோட கீரை அப்படியே பழகிற கூடிய ஒரு 10 கண்டு போக முடிய மட்டும் நாங்க புரிஞ்சு புரிஞ்சு
0: உங்களுடைய அழைப்பு வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை. என்ன பாடல் தெரியும்?
1: நன்றி.
0: ஓகே.

0: Adiós, amigo.
1: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: நான் பிரசாத்தமங்காயகரன். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: செவ்வாய்க்கிழமை தெய்வ பாடல், ஒரு அம்மன் பாடல் மாதிரி, தெய்வ வாக்குல இருந்து ஊரெல்லாம் சாமியாக. ஆமா, கேள்வி கேள்வி நான் தெரிய இல்ல, நேரம் இருந்தா சொல்லுங்கள். இல்லாட்டி
3: நாங்க செவ்வாய்க்கிழமையில் கேள்வி இல்லை.
4: ஓ, கேள்வி இல்லையா? ஓகே ஓகே.
3: பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
4: நன்றி.
3: இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வந்த பாடல். ஜானகி மற்றும் ஜெயச்சந்திரன் குரலில்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: மலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் அதே சுகமாக இருக்கின்றேன்.
3: இன்னைக்கு நீங்க நடக்க இல்லையா?
4: நடந்து போதான் போயிட்டு வந்தோம். இந்த போகணும், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு.
3: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியுது?
4: பாடல் வந்து மாரி படத்துல இருந்து டானு டானு தாங்கிற பாடல்.
3: டானு டானு,
4: ஆமா.
3: நீங்க டானா?
4: ஒரு காலத்துல, இப்ப டானு நினைச்ச டானு, இல்லைன்னா டோனு, அவ்வளவுதான்.
3: நன்றி
4: நன்றி, வணக்கம்.
3: இந்த பாடல் அனிருத்தினுடைய இசையமைப்பில் அனிருத் மற்றும் அலிஷா தோமஸ் அவர்கள் இணைந்து பாடிய பாடல். அழைக்கும் இந்த நேரம் 7:39.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம், நான் கமல் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: வைகை நதிக்கு ஓரம், எஸ்பிபி ஜானகி பாடிய பாடல்.
2: ஆமா, அவங்களுடைய பாடலும் நல்ல ஒரு பாடல்.
3: நன்றி.
2: நல்லது கேட்ட மக்களுங்க, நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
2: நன்றி. இந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையமைப்பில், எஸ்பிபி மற்றும் ஜானகியின் குரலில்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 9:30 மணி வரை சீமா தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்கள் படம் பாடல்களுக்கு நீங்கள் அவர்களுக்கு அழைத்து அவர்களுக்கு உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதற்கு